திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 40 நிமிடமாக மீண்டு வலை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக திஸ் மகாரம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. ஹெட்டன் இருந்து கலாதேவி ஐயா துணை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? முருகதாஸ் மற்றும் தவிக்ஷன் சபிக்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ஸ் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அன்பு கணவர் இளையராஜா, மகன் ரோஹித் வர்மன் மற்றும் மகள் தன்சி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டு அப்புதிலிருந்து தொட்டிலாக்கலையில் இருந்து ரோஷி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். ரொம்ப நன்றி ரோஷி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கேரளாவிலிருந்து ஹரி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் மற்றும் உறவுகள் யாவரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தியகல வட்டவளிருந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொக்குவிலிருந்து மட்டக்களப்பு சிவரஜினி வந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. புஷ்பராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வளமை போலவே நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக கிண்ணியா குருஜா கிணைந்த அசூதின் இருக்கிறாங்க. நூர்ஜகான், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டி, சகிலா, ரிஸ்மியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஊர்கூட வத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அக்கறை பற்று பப்பிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கடி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மொனகாகலிருந்து கும்பகன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு கிணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு கரவலப்பட்டிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாஸ் தமிழ் வணக்கங்களோடு பதிலளிக்க அந்த கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் சீட்லிருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். தலைவா கலந்து சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அம்சங்களுக்கும் நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

இசைப்புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒடித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி ஒழுந்திருக்கின்றோம். மயிலம்பாவடி இந்த பொண்ணு விழம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. தெல்தோடு இந்த ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இன்றி நான் நல்ல பல சுபகளை ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பென்குடாவில் இருந்து அழுகஸ்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மகன்களான தயாளன் மற்றும் தயாம்பரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகை, சின்ன தம்பி மற்றும் உறவினர்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதழ் கஸ்கின் சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி கலா, மகன் பிரவீன் மற்றும் ராமதாஸ் தர்மேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொட்டுக்காத்தலிருந்து நிக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மீன்ஸ் என்ன நல்ல பிளஸ் சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து

அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலேந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மகள் வெள்ளுவத்தில் கூடிய அகஸ்டிக்காவும் பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் மேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலேயே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மேப்பிட்டி கந்திலிருந்து பிரசாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. வெனக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். திமுதிரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலைக்கு இவ்வயதில் வந்திருக்கிறாங்க. அன்பென காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தார், அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் என்று கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொடக்கல் இந்த சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொல்லுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் இனிமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது காற்றுள்ளவரை திரைப்படத்துக்காக.

பின்னாலே திரைப்படத்துக்காக இசை புயல் ரகுமான் இசையில் பாடல் ஒடித்து வருகிறது. 102.6 102.8 சந்தோஷமாக எழுதுகின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடுகிற நிகழ்ச்சி நேரம் கலை 6 மணி கடந்து 8 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் நானும் நிகழ்ச்சியின் சபாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அலைப்பினைப்படுத்துங்கள் 0112-775-0013 அதே போல 0112-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமிகு முடியூத்தகபுரமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன்.

தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருப்பதாக ரேகா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. இதுவிலே இதமான இனிய காலை நேர வணக்கம் எங்கள் அன்பான தொகுப்பாளினி சிவானி. நான் பகவந்தலாவ பெரிய அல்படியை சேர்ந்த மீட்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெயராமன் சந்திரகுமார் குடும்பத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களாம். பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க, ரொம்ப நன்றி ஜெயராமன். நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பக்கு இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பசரையூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானிமா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. ஹட்டன் கேம்பில் இருந்து சுந்தர் தங்க சுந்தர் வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி சுந்தர். நிகழ்ச்சியோடு இருந்த குடுமைக்கு இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக சாமி மலை சிங்காரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. இனிமே எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, ரொம்ப நன்றி தினேஷ். உங்களுக்கு இல்லாத பாடலாம் இதுகளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்தலந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலா சசிகலா வந்திருக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் நாவலப்பட்டியில இருந்து. இதுவெளி அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், ரொம்ப நன்றி மும்தாஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு. சுமயோகா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். கருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜோன் சித்திரன் கந்தப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உணவு உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கருகாத்தூர்லேருந்து கே கே ஞானமுருகன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், நல்லமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நல்லமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இதழ் கஸ்கிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஹாஷா, மகன்மார்களான கிருஷாலன், ஹரிஷ் மற்றும் சூரியகுமாரனின் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, இசை மலையில் நனைந்து நிகழ்ச்சி நானும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக இழுக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுதன் வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி அருணசுதன். இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெர்னாட்சா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பத்தல இந்த நிரஞ்சனி வந்திருக்கிறாங்க, இனிமே என காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நன்னாளில் மீராவத்தை டயப்பரா ஊரை சேர்ந்த நல்கி கான் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக அம்மா புஷ்பராஜ், சுந்தராம்பல் மற்றும் மனைவி மகேஸ்வரி, பிள்ளைகளான பிள்ளைகள் மற்றும் உடன்பிறப்புகள் சந்திரகாந்த், திருமதி ரஞ்சனி பெர்னாண்டோ, திருமதி சுமதி கிருபா, உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வஸ்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிணகித்தன கோல் போனது குரு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கிண்ணியா மஃபூ நகர்ந்த நசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அவிசாவளை பேண்ட்ரி கிருஷ்ணன் குமார் தங்கத்துடைய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சங்கம் நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடத்தோடு நானும் நிகழ்ச்சி தந்த விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சங்கங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நானும் இன்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலியின் காதலியா ஜி சிவானி. நன்றி சொல்லுங்களேன்.

0: சீரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: இன்று செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளடைவில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பிரதானமாக நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகள் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்சேவினுடைய விளக்கமறியல் 23 வரை நீடிக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சிங்கப்பூர் பறந்திருக்கிறார் ஷிராந்தி ராஜபக்சே. விமான நிலையத்தில் வைத்து அவருக்கு அழைப்பாணை கையளிக்கப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தினை பிரதான செய்தியாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகியிருக்கின்றார். அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஓடி ஒளிய போவதில்லை, சட்டத்திற்கு முன்னால் சகலதையும் சாதிப்பேன் என்பதாக அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. திஸ்ஸக்குட்டியாராச்சி நேற்று நிதி குற்றவியல் பிரிவில் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அது குறித்த செய்திகளையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பிணை நின்ற விவகாரம், அரவிந்த் டி சில்வா மனைவியை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உத்தரவு என்பதான மற்றும் ஒரு பிரதான செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேச இருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்திகளாக அவை பிரசுரமாக இருக்கின்றன. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மன்னார், திருகோணமலை, முல்லைத்தீவு, அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களுக்கு ஜனாதிபதி விஜயம் செய்திருக்கின்றார். பிரதானமான வைத்தியசாலைகளுடைய அடிக்கல் நாட்டுகின்ற விழா உட்பட பல்வேறு விடயங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன. அது குறித்த விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை அடையாளப்படுத்தி தன்னுடைய உரையினை நிகழ்த்தி இருக்கின்றார். குறிப்பாக அனுராதபுரத்தில் அவருடைய உரையின் பொழுது 2027 பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே என்னென்ன விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன என்பது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேச இருக்கின்றோம். பிரதமரும் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். புதிய தேசிய இளைஞர் கொள்கை பிரகடனப்படுத்தப்பட இருக்கிறது என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். காலநிலையை மையப்படுத்தியதான பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. மழை தொடர்ந்தால் மண் சரிவு அபாயங்கள், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற காலங்களில் வகையான ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது எவ்வாறான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்த விடயங்களுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக எல்நிலோ நிலைமை காரணமாக தொடர்ந்து 10 மழை மற்றும் மண் சரிவு அபாயம் இருப்பதாக வெளியாக இருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியாகத்தான் அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசுடைய தவிசாளர் ஹிஸ்புல்லா நியமனம் என்பதால் ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணலாம். எனவே அந்த கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்ற பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராக மீண்டும் ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதான விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரயில்வே ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் மற்றும் விபத்துக்கள் தொடர்பான பல்வேறு செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. மட்டக்குடிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கோர விபத்தில் 3 இதுவரை உயிரிழந்திருப்பதான தகவல்கள் மிகவும் சோககரமான செய்திகளாகவும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேச இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதியினுடைய விஜயம் செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த பிரதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மன்னார் பொது மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நிர்மாண பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு முதற் பக்கத்தில் தலைப்பிட்டிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய திடீர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுடைய நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் நேற்று 16 தேதி கலந்து கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதானமான புகைப்படமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையினுடைய திடீர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மன்னார் மக்களினுடைய சுகாதார வசதிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் 600 ரூபாய் செலவில் அமைந்திருக்கின்ற அனைத்து நவீன வசதிகளுடனும் அமைக்கப்பட இருக்கிற இந்த பிரிவினுடைய நிர்மாண பணிகளின் 2028 ஆண்டின் முதலாம் காலாண்டில் நிறைவு செய்யப்பட இருக்கிறது. இதன் மூலம் மன்னார் மக்கள் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்லாமலேயே அவசர விபத்துகள் மற்றும் நிபுணத்துவ சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளின் ஜாதிச மற்றும் இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார்கள். ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் கடந்த இரு வருடங்களில் சுகாதாரத்துறையில் 600 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை முதலீடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக அமைச்சர் நளின் ஜாதிச இதன்பொழுது தெரிவித்திருந்தார். இந்தியா இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பதை ஒரு குடும்ப உறுப்பினருக்கான கடமையாக கருதுவதாக தெரிவித்த இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, ஜனாதிபதியின் தலைமையில் இலங்கை வளமான நாட்டை நோக்கி பயணிப்பதாக பாராட்டியதுடன் தொடர்ந்தும் இலங்கை அரசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையினுடைய மருத்துவர்களுக்காக 243 மில்லியன் ரூபாய் செலவில் 4 மாடிகளை கொண்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் 230 மில்லியன் ரூபாவில் புதிய சிறுவர்கள் பிரிவு என்பன நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன. 250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிடி இயந்திரம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அளவில் வழங்கப்பட இருக்கிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் புதிய பயிற்சி பெறும் வைத்தியர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் தாதியர்கள் மற்றும் குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமனங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞான பிரகாசம், ஆந்தோணிப்பள்ளி அடிகளார், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சனுடைய செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனுல் ஜாசிங்க, வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் ஓய்வு பெற்ற ஆவைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, சுகாதார அமைச்சனுடைய அதிகாரிகள், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டதான விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமும் அதனோடு இணைந்த ஒரு விடயமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவுக்கு அடிக்கல், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கான புதிய கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன. இந்திய நிதியுதவியில் ரூபாய் 600 மில்லியன் செலவில் அமைக்கப்பட இருக்கின்ற இந்த கட்டிடங்களுக்கு அடிக்கல் நடும் நிகழ்வுக்கு நேற்று ஜனாதிபதி வருகை தந்தபொழுது அவரை மன்னார் மறை மாவட்ட ஆயர் வரவேற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புகைப்படம் அதை மையப்படுத்தியதாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு இடத்திலும் அவர் நேற்றைய தினம் இந்த இவ்வகையான வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். திருகோணமலையிலும் இவ்வகையான விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகை பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனையில் புதிய இருதய சிகிச்சை பிரிவு நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரோக்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஆரம்பம் என்பதாக காலை முரசு பத்திரிகை அதற்கு தலைப்பட்டிருக்கின்றார். அதே வழி தினகரன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் பிரதான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையுடைய 4ஆம் பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. திருமலையில் நவீன இருதய சிகிச்சை நிலையம் ஜனாதிபதியினால் அடிக்கல் நாட்டு வைப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய விடயம் நேற்றைய தினம் அமைந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரே இடத்தில் விரிவான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருதய சிகிச்சை சேவைகளை வழங்கும் நோக்கில் திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனையினுடைய புதிய இருதய சிகிச்சை பிரிவு கட்டடத்தினுடைய நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜப்பானிய அரசின் நிதியுதவியுடன் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் ஊடாக சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 2403 மில்லியன் ரூபாய் நிர்மாண செலவு உட்பட ஒட்டுமொத்தமாக உபகரணங்களுடன் சேர்த்து 4185 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதிநவீன அறுவை சிகிச்சை கூடங்கள், வெளிநோயாளர் பிரிவு, உள்நோயாளர் சிகிச்சை வசதிகள் மற்றும் முழுமையான ஆய்வு கூடங்களை கொண்ட 8 மாடிகளை கொண்ட கட்டணமாக இது அமையப்பெற இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நிர்மாண பணிகள் 2028ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் முழுமையாக நிறைவு செய்யப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளின் ஜாதிச கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியிருந்தார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மாத்திரம் மன்னார், திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 7100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிர்மாண பணிகளுடன் உபகரணங்களுடனும் சேர்த்து சுமார் 12000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுகாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை அவர் நேற்றைய நிகழ்வினை மையப்படுத்தியதாக தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவும் அங்கு உரையாற்றியிருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய உரையும் அமைந்திருந்ததை நாங்கள் அவதானம் அமைக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த 10 வருடங்களாக பேச்சு மட்டத்தில் இருந்த இந்த திட்டம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதியால் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டமையினாலேயே ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் உதவியுடன் இந்த திட்டத்தை மீள ஆரம்பிக்க முடிந்திருக்கிறது. இது திருகோணமலைக்கு மாத்திரமின்றி முழு கிழக்கு மாகாணத்துக்கும் பெரும் பயனளிக்கும் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவரும் இங்கு உரை நிகழ்த்தியிருந்தார். சுமார் 1 வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற கழிவு முகாமைத்து உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வின் பொழுது இந்த திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சமூக பொருளாதார அபிவிருத்தி உதவிகளிலும் சுகாதாரத்துறையினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் ஜப்பான் தொடர்ந்தும் கை கொடுக்கும் என்ற விடயத்தினையும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச, கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர, பிரதேச மக்கள் பிரதிநிதிகள், பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர், ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தினுடைய இலங்கை அலுவலக பிரதிநிதி மற்றும் திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனை பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயமும் அதில் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல திருகோணமலையில் வைத்திய குழுவுக்கு ஜனாதிபதி அனுர பாராட்டு என்பதான ஒரு விடயத்தினையும் நாங்கள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் 4 பக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். குறிப்பாக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற இதய சிகிச்சை விசேட வளாகத்துக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு நேற்று 16ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட அரிய வகை அறுவை சிகிச்சை ஒன்றின் மூலம் நோயாளர் ஒருவரினுடைய சிறுநீர் பையிலிருந்து அகற்றப்பட்ட ராட்சத கல்லை பார்வையிட்டதுடன் அதனை சாதித்த மருத்துவக் குழுவினரையும் பாராட்டியிருக்கின்றார். கடந்த மாதம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் 52 வயதான ஒருவருக்கு மேற்கொள்ளப்பட்ட மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சையின் பொழுதே அவரது சிறுநீர் பையிலிருந்து 3.18 கிலோகிராம் நிறையுடைய இக்கல் வெற்றிகரமாக அகற்றப்பட்டிருந்தது. இதனை தலைமை தாங்கி நடத்திய விசேட அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அவரது குழுவினரை நேரில் சந்தித்த ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க அவர்களின் அர்ப்பணிப்பான சேவையையும் திறமையும் பாராட்டி தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் என்பதாக அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு நிறுவனமான ஜைகா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் கடன் உதவி உள்ளிட்ட நிதி பங்களிப்புடன் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. சுமார் 2,403 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்ற இந்த புதிய 8 மாடி வளாகத்தில் இருதய நோய்களை கண்டறிதல், நவீன சிகிச்சை அளித்தல் மற்றும் அவசரகால மருத்துவ பராமரிப்பு உள்ளிட்ட உயர்தர சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. அத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவு, நவீன ஆய்வகங்கள், எக்ஸ்ரே சேவைகள், நூலகம் மற்றும் கேட்போர் கூடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இதில் உள்ளடங்குகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் திருகோணமலை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி கிழக்கு மாகாணத்தின் தூர பிரதேசங்களில் வாழும் மக்களும் தங்களுக்கு அருகிலேயே நவீன இருதய சிகிச்சை சேவைகளை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர இருதய சிகிச்சை வசதிகள் மேம்படுத்தப்படுவதன் மூலம் நோயாளர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக தொலைவில் உள்ள பிற மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு மாற்ற வேண்டிய நிலைமையும் கணிசமாக குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல முல்லைத்தீவு பிரதேசத்திலும் இவ்வகையான ஒரு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதான செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகை அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு வைத்தியசாலை புதிய மருத்துவ விடுதி நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவுகின்ற நோயாளர் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் 600 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற புதிய 4 மாடி கட்டிட மருத்துவ விடுதி தொகுதிக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்கவின் தலைவில் நேற்று பிற்பகல் நடைபெற்றிருந்தது. மின் தூக்கிகள், குளிரூட்டி தொகுதிகள், அவசர மின்சார கட்டமைப்புகள், தீயணைப்பு கட்டமைப்புகள் மற்றும் குழாய் மூலமான மருத்துவ எரிவாயு விநியோக கட்டமைப்பு போன்ற பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பகுதி அமைக்கப்பட இருக்கிறது. தொற்றா நோய்கள் காரணமாக ஏற்படும் மரணங்களை குறைப்பதும், 35 வயதுக்கு மேற்பட்டோரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கங்களாக இருக்கின்றன. இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச உரையாற்றியிருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையானது குறைந்த படுக்கை வசதிகளை கொண்ட மருத்துவமனையாக காணப்படுவதனால் படுக்கை கொள்ளளவை அதிகரிப்பதற்காக இந்த கட்டணம் அமைக்கப்பட இருக்கிறது என்ற பிரதானமான விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே வெளிநாட்டு பயிற்சி முடித்து திரும்பும் விசேட வைத்தியர்களை நியமிப்பதில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்காக நிதியுதவி வழங்கிய இந்திய அரசுக்கும் உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் நன்றிகள் என்பதாகவும் அவர் இதில் தெரிவித்திருந்தார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் இந்த நிகழ்வில் உரையாற்றியிருந்தார். இந்தியா இலங்கைக்கிடையிலான நீண்டகால நட்புறவின் சான்றாக இந்த திட்டம் விளங்குகிறது. ஜனாதிபதியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் இந்தியா தொடர்ந்தும் நம்பகமான பங்காளியாக திகழும். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் இலங்கையுடனான உறவு வெறும் அயல் நாடு என்ற நிலையை தாண்டிய வரலாற்று பணிப்புமிக்கது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். நினைவு பலகையை திறந்து வைத்து நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி வைத்தியசாலை ஊழியர்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கன் வேதநாயகன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் மற்றும் சுகாதார அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகள் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் நவீன இருதய சிகிச்சை தொகுதி என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. நிர்மாண பணிகள் ஜனாதிபதி தலைமையில் நேற்று ஆரம்பம் என்பதாக அதற்கும் ஒத்துழைப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கும் நோக்கில் இலவச சுகாதார சேவையை மக்களுக்கு நெருக்கமாக்குதல், அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மருத்துவ முறைமைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் முறையான முகாமைத்துவத்தை ஸ்தாபித்தல் ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளின் கீழ் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கி இதன் பொழுது தெரிவித்திருந்தார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய புதிய இருதய நோய் மற்றும் இருதய மார்பு அறுவை சிகிச்சை பிரிவுக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வினுள் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தின் கடன் உதவியின் கீழ் 3,545 மில்லியன் ரூபாய் நிர்மாண செலவு மற்றும் உபகரணங்களுடன் ஒட்டுமொத்தமாக 8,035 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்ற திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதிநவீன இருதய தீவிர சிகிச்சை பிரிவுகள், கத்திட்ட பரிசோதனைகளுக்கான கூடங்கள், எக்ஸ்ரே, இசிஜி வசதிகள், வார்ட் தொகுதிகள், ஆய்வு கூடங்கள் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல நவீன வசதிகள் இதில் உள்ளடக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற திட்டங்களுடன் சேர்த்து 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய மேம்பாட்டுக்காக சுமார் 34,000 மில்லியனுக்கும் அதிகமான பாரிய முதலீடுகள் இதற்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளை 18 மாதங்களுக்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் ஜனாதிபதி இதன் பொழுது நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். கடந்த காலத்தில் அவர் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக நேற்றைய நிகழ்வில் உரையாற்றியிருந்தார். கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட தடைகளை தாண்டி தற்போது நாடு ஸ்திரமான பொருளாதார நிலையை எட்டியிருக்கிறது. சுகாதாரத்துறையினுடைய மனித வளத்தை மேம்படுத்தும் முகமாக வரலாற்றில் முதன்முறையாக குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அது குறித்த விடயத்துக்கு தலைப்பட்டிருந்ததை நாங்கள் காணலாம். அது குறித்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2027 பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும். ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கு தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அனுராதபுர போதனா வைத்தியசாலையுடைய புதிய கட்டட நிர்மாண பணிகளை நேற்று புதன்கிழமை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே அவர் தெரிவித்திருந்த கருத்து குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
2: අපිට ලෙඩක් ඇති වුණාම සුවපහසු වෛද්‍ය සේවාවක් අපිට නැත්නම් අපිට අනිත් ධනයන්ගෙන් කිසි තේරුමක් නැහැ. ඒ නිසා නේද අපේ වැදගත්ම ධනිය මොකද්ද? අපේ තියෙන යහපත් නිරෝගී සම්පන්න ජීවිතේ. ඒ නිසා අපේ ආණ්ඩුව විශාල අවධානයක් යොමු කරලා තිබෙනවා.
1: எனவே தலைமுறையினருடைய சுகாதாரம் குறித்த பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் அடையாளப்படுத்தியிருந்தார். உடல் நலம் குறித்தும் உடலை பேணுவதற்கு அவசியம் குறித்த விடயங்களையும் அவரால் அவருடைய உரையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. பொருளாதார மீட்சி மற்றும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்தினுடைய பிரதான இலக்காகும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பெளியக தாக்கங்கள் ஏதேனும் அவை உள்ளக மட்டத்தில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனை கொண்டு அரசாங்கத்தை எவ்வாறு தாக்கலாம் என்று ஒரு தரப்பினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக அவர்கள் அவ்வாறே செயற்படுகிறார்கள். 2022 ஆம் ஆண்டு பொருளாதார பாதிப்பு தான் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவே பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கடப்பாடு எமக்கு காணப்படுகிறது. தேசிய பொருளாதாரம் குறித்து சர்வதேச மட்டத்தில் வரவேற்கத்தக்க நிலைப்பாடு காணப்படுகிறது. நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில் எடுத்த கடுமையான தீர்மானங்களினால் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமடைந்திருக்கிறது என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை தமக்கு கிடைத்துள்ளதா என்று மக்கள் கருதுகிறார்கள். அது நியாயமானதே. பொருளாதார முன்னேற்றத்தின் ஊடாக தமக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்பதையே மக்கள் ஆராய்வார்கள். ஆகவே அரச இயந்திரம் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பொருளாதார முன்னேற்றத்தின் பயன் அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக மக்களுக்கு வழங்கப்படும். வாழ்க்கை தரம் உயர்வு தொடர்பில் மக்கள் மத்தியில் இருந்தும் செயற்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். பொருளாதார முன்னேற்றத்தினுடைய உச்ச பயனை நாட்டு மக்களுக்கு அபிவிருத்திகள் ஊடாக வழங்குவேன். 2027 வரவு செலவு திட்டம் மக்கள் நலன் சார்ந்ததாக அமையும் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட தடைகளை தாண்டி தற்போது நாடு ஸ்திரமான பொருளாதார நிலை எட்டியிருக்கிறது. சுகாதாரத்துறையின் மனித வளத்தை மேம்படுத்தும் முகமாக வரலாற்றில் முதன்முறையாக குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். சுகாதார அமைச்சருடைய செயலாளர் புஸ்தர வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்கவும் உரையாற்றியிருந்தார். நாட்டின் மொத்த மரணங்களில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன என்றும், குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களால் ஏற்படுகின்ற மாரடைப்பு போன்ற அவசர நிலைகளை எதிர்கொள்ள இத்தகைய நவீன சிகிச்சை தொகுதிகள் மிகவும் அவசியமானவை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் உரையாற்றுகின்ற பொழுது இலங்கையினுடைய நீண்டகால மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளியாக திகழ்வதில் ஜப்பான் பெருமை கொள்கிறது என்றும், இருதய நோய்களால் ஏற்படும் இறப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக ஜப்பானின் அனுபவத்தையும் பௌதிக உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணலாம். இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் பொதுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளின் தஜாச, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார் விமலசிரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சருடைய ஓய்வு செயலாளர் ஓய்வு பெற்ற ஆவேஸ் மார்சல் சம்பத் துயக்கொண்டா, ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தினுடைய இலங்கை அலுவலக பிரதிநிதி மற்றும் வைத்தியசாலை பணிக்குழு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்த விடயங்களையும் அந்த விடயம் அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன். முக்கியமான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய நாளில் அன்புரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்த விடயங்களை மையப்படுத்தியதான செய்தியாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகிறது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது போல மற்றும் ஒரு பிரதான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். முதலீட்டு வசதிகளை விரைவுபடுத்த தேசிய வர்த்தக வசதிகள் நிலையம் எதிர்வரும் 22 அங்குரார்ப்பணம் என்பதாக தினகரன் பத்திரிகையின் 8 ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டினுடைய கைத்தொழில் துறையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் தேசிய வர்த்தக வசதிகள் நிலையம் எதிர்வரும் செப்டம்பர் 22 ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் உத்தியோகபூர்வ தடைகளை நீக்கி முதலீட்டு அனுமதிகளை விரைவுபடுத்துவதுடன் தேவையற்ற நிர்வாக தாமதங்களை குறைப்பது இந்த நிலையத்தினுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் உயர்மட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரங்களுடன் இந்த நிலையம் இயங்க இருக்கிறது. அதுபோலவே பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கிடையே பிரிந்து காணப்படும் அனுமதி நடைமுறைகளால் ஏற்படும் தாமதங்களை தீர்த்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது இதன் நோக்கமாக இருக்கிறது. காணி ஒதுக்கீடு மற்றும் திட்ட அபிவிருத்தி, சுற்றுச்சூழல் அனுமதிகள், ஒழுங்குமுறை உரிமங்கள், மின்சாரம் மற்றும் நீர் இணைப்புகள், வங்கி சேவைகள் மற்றும் நிதி வசதிகள் உள்ளிட்ட முதலீட்டுக்கு தேவையான பல்வேறு சேவைகளுக்காக ஒரே தொடர்பு மையமாக இந்த NBFC நிலையம் செயல்பட இருக்கிறது. இது தொடர்பான விசேட ஊடக சந்திப்பில் நேற்று இடம்பெற்றிருந்தது தகவல் திணைக்களத்தில். இதன் பொழுது ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் NBFC தலைவருமான சீவலி அருகுட, ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் தசுன் ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி செயலகத்தினுடைய வருமான நிர்வாகம், சீர்திருத்தம் மற்றும் நவீனமயமாக்கல் பிரிவினுடைய பணிப்பாளர் அசித்த முனசிங்க ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுடைய தலைவர்கள் அடங்கிய இந்த குழு தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சம்பந்தமாக அமைச்சுகள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் நேரடியாக ஒருங்கிணைந்து தீர்ப்பதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்கும் என்ற விடயம் அவர்களால் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

பிரபல இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் உள்ள செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புதிய தேசிய இளைஞர் கொள்கை 2027 முதல் காலாண்டில் நடைமுறை, நவீன சவால்களுக்கு தீர்வான புதிய யுக்திகள் அறிமுகம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதமருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பிட்டிருக்கின்றன. நாட்டின் இளைஞர் தலைமுறைகளை எதிர்கொள்கின்ற தற்போதைய சவால்களுக்கு

அணையில் நேற்று நடைபெற்றது. மேற்படி மாநாட்டில் உரையாற்றுகின்ற பொழுதே பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். சுய வலிமையை அடிப்படையாக கொண்டு சமூக மாற்றத்தினுடைய முன்னோடிகளாகவும் உரிமைகளை பெற்று அதாவது இளைஞர் தலைமுறையாகவும் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 9 முக்கிய துறைகளை மையமாக கொண்டு ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. 2024 ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கைகள் வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்த போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பிரதமர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய பிரதமர் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார மாற்றங்கள் மற்றும் தொழிற்சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் புதிய தேசிய இளைஞர் கொள்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் பொது முதலீட்டு திட்டத்தின் கீழ் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 145 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது. அத்துடன் இம்மாநாட்டுக்காக 5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொழில்நுட்ப வளர்ச்சியும் டிஜிட்டல் மயமாக்கலும் வேகமாக முன்னேறி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு கல்விசார் அறிவு மாத்திரம் போதுமானதல்ல, அவர்களுக்கு நடைமுறை தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார் திறன்களை வழங்கும் வகையில் பாடத்திட்டங்கள் நவீனமயப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியமும் அதேவேளை இவ்வாண்டு நடைபெற இருக்கின்ற தேசிய ஆராய்ச்சி மாநாட்டை அடுத்த ஆண்டு சர்வதேச மாநாடாக நடத்துவதன் முன்மொழிவும் இங்கு முன்வைக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் இலங்கை ஆய்வாளர்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் தமது ஆய்வுகளை விரிவான தளத்தில் முன்னெடுக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதாகவும் பிரதமர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்த விடயங்கள் நாங்கள் பிரதானமான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கிறது. ஏர்பஸ் விமான கொள்வனவு மோசடி, பிரதான சந்தேக நபரான நாமல் எம்பியினுடைய விளக்கமறியல் 23 வரை நீடிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாமல் மீண்டும் சிறை சென்றார், 23 வரை விளக்கமறியல் என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை அடையாளப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையும் விரிவாக அந்த செய்தியை தலைப்பாக தந்திருக்கிறது. 20 லட்சம் டாலர் முறைகேடு, நாமல் 23 வரை விளக்கமறியலில், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 10 ஏர்பஸ் கொள்வனவு, பிணை தொடர்பான உத்தரவும் 23 தேதி என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாமல் ராஜபக்சே சிறைச்சாலை பஸ்ஸில் இருந்து கை காட்டுவது போன்று அந்த புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்திக்கு அந்த தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த பொழுது சுமார் 20 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசான் அமரசேன நேற்று உத்தரவிட்டிருக்கிறார் என்பதாகவும் இந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையும் அதனை முதற்பக்கத்தில் தந்திருந்ததை நாங்கள் காணக்கூடிய நாமல் ராஜபக்சவுக்கு 23 வரை விளக்கமறியல், குற்றப்பத்திரம் விரைவில் தாக்கலாகும் மன்றில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிங்கள நாளிடுகளிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. நாமல்ட கடினமின் நடுதானவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிபதி உசாவீதி தினம் தேய் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் கொள்வனவின் பொழுது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கின்றார். மேற்படி வழக்கு நேற்று கோட்டை நீதவான் பசான் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார விடயங்களை முன்வக்கியில் கணம் நீதவானவர்களே இந்த வழக்கு தொடர்பான விசாரணை உள்ளடக்கத்தை சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தாமதமின்றி சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற நாமல் ராஜபக்ச பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே சந்தேக நபர் நேற்று மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகரிடம் கடந்த திங்கட்கிழமை வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை பிரான்ஸ் ஏர்பஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 16 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் பொழுது நடவடிக்கையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பிலேயே ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வழக்கு தொடர்பில் இந்த சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நீதிமன்றத்தின் முன்னால் உள்ள வழக்கு சந்தேக நபர்களுக்கு எதிரான பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இதற்கு முன்னர் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ்
பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான அதிகாரம் இருக்கவில்லை. ஆனால் தற்போது புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் அந்த அதிகாரம் லஞ்ச

ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கமைய இந்த விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்பவற்றினால் ஒன்றிணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது சர்வதேச உதவியுடன் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஆவணங்கள் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவணங்கள் தொடர்பில் முறையாக ஆராயப்பட்டு வருகிறது. எனவே தாமதமின்றி சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த சர்ச்சைக்குரிய ஏபஸ் கொள்வன விவகாரத்தில் ஏபஸ் நிறுவனத்தினால் 1.454 மில்லியன் யூரோ லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நயாமாலி விஜயநாயக்கே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான சிங்கப்பூரின் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் இருக்கின்ற பிஸ் சொல்யூஷன் INC என்ற கணக்கிற்கு இந்த பணம் வைப்பிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். அந்த கணக்கிலிருந்து நிமால் பெரேரா என்பவர் தலைவராக பதவியிருக்கின்ற நிறுவனத்தின் பெயரில் சிங்கப்பூரில் OCBC வங்கியில் உள்ள கணக்குக்கும் பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்படி நிமால் பெரேரா என்பவர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி இறங்கி வர மறுத்திருக்கிறார். இருப்பினும் அவர் ஒரு சத்திய கடதாசியை வழங்கியிருக்கின்றார். பிஸ் சொல்யூஷன் INC கணக்கிலிருந்து அவருக்கு சொந்தமான கணக்கிற்கு 800,000 ரூபாய் அமெரிக்க டாலர் பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணமே சந்தேக நபருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இலங்கை ரூபாவில் பெருமதியில் 100 மில்லியன் ரூபாவை இந்த சந்தேக நபர் நாமல் ராஜபக்சவுக்கு கொடுத்ததாக நிமால் பெரேரா தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பிரியங்கா நயோமாலியினுடைய பிஸ் சொல்யூஷன் INC நிறுவனத்திடமிருந்து இவ்வகையாக 160,400 யூரோ தொகையை அன்றைய முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவினுடைய மகனான சமேந்திர ராஜபக்ச கணக்கிற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் புலனாய்வு அதிகாரிகளுடைய விசாரணைகளில் வந்த உண்மையாகும். அத்தோடு சர்வதேச உதவியுடனான தடயவியல் பரிசோதனையில் நாமல் ராஜபக்ச ஏபஸ் நிறுவனத்துடன் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான மின்னஞ்சல்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றன என்றும் மன்றுக்கு அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், ஏபஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய முதலாவது சந்தேக நபர் இறந்துவிட்டார். அவரது மரணம் கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்பது குறித்தும் இன்னும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இரண்டாவது சந்தேக நபரான அவரது மனைவி பிரியங்கா நயாமாலி ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார். அவரை நாட்டுக்கு அழைத்து வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது சந்தேக நபரான சமேந்திர ராஜபக்ச அமெரிக்காவில் இருக்கிறார். அவருக்கு எதிராக சிவப்பு படியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இது தொடர்பில் மேல் நீதிமன்றில் சீராய்வு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். வழக்கினுடைய சாட்சிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அஞ்சி சாட்சியம் அளிப்பதற்கு வருகை தர தயங்குகின்றனர். எனவே சந்தேக நபருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பிணை வழங்க வேண்டாம் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதன்போது பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா, எனது சேவை பெறுநர் இலங்கைக்குள் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் என்ற ஒரு அரசியல்வாதி, வெளிநாடு சென்று அரசியல் செய்ய முடியாதல்லவா, நாட்டில் இருந்துதானே அரசியல் செய்ய வேண்டும், ஆகையால் எனது சேவை பெறுநர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வார் என்று முறைப்பாட்டாளர் தரப்பு தெரிவிப்பது கற்பனையான கருத்து மாத்திரம் என்ற விடயத்தினையும் அங்கு கூறப்பட்டிருந்தார். மேலும் எனது சேவை பெறுநருக்கான பிணை கிடைத்த பின்னர் சாட்சியங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்ற முறைப்பாட்டாளர் தரப்பு தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு கடினமான பிணை பெற்று சென்று சாட்சியங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாரா? அப்படி செய்வதற்கு முன்னர் அவர் முட்டாள் இல்லையே, சாட்சியங்களுக்கு ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்க மாட்டோம், அப்படி செய்தால் பிணை நிபந்தனைகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விளக்கமறியலுக்கு செல்ல வேண்டி வரும் என்பது எமக்கு தெரியும், எனவே எனது சேவை பெறுநருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன சந்தேக நபரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டதுடன் அன்றைய தினம் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை வழங்குவதாகவும் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கிறது. அதனோடு இணைந்த மற்றும் ஒரு விவகாரம் குறித்த செய்திக்கும் நாங்கள் முக்கியத்துவம் வழங்கலாம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தமிழன் பத்திரிகையினுடைய 2ஆம் பக்கத்திலும் அது குறித்த செய்திக்கு தலைப்பட்டிருந்ததை நாங்கள் காணலாம். ஏபஸ் ஊழல் வழக்கு அரவிந்த டி சில்வா அவரது மனைவிக்கு பிடியானை என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பிணை நின்ற விவகாரம், அரவிந்த டி சில்வா அவர் மற்றும் அவரது மனைவியை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கும் புதிய அகலமான உடற்பகுதி கொண்ட விமானங்களை பெற்றுக்கொள்வதில் இடம்பெற்ற சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி மற்றும் ஊழல் சம்பவம் தொடர்பான
வழக்கில் பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்ட கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா நியோமாலி ஆகியோர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இதில் முதலாவது சந்தேக நபரான கபில சந்திரசேன பிணையில் இருந்தபொழுது உயிர் மாய்த்துக் கொண்டார். இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி என்பவருக்காக அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தலா 20 மில்லியன் ரூபாய் மொத்தம் 40 மில்லியன் ரூபாய் சரீரப்பணி வழங்கியிருந்தனர். இந்த நிலையிலேயே தலைமறைவாக இருக்கின்ற இரண்டாவது சந்தேக நபரான சந்திரசேனவின் மனைவிக்கு சர்வதேச போலீஸ் மூலமாக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனை அதாவது பிணை நிபந்தனைகளை மீறியிருக்கின்ற சந்தேக நபர் சார்பாக வைப்பிலிடப்பட்ட பிணை பணத்தை அரசுடைமையாக்குவதை தவிர்ப்பதற்கான காரணங்களை முன்வைப்பதற்காக அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி நீதிமன்றில் ஆஜராக தவறியமையினாலேயே இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த செய்திகளை இன்றைய தினம் நாங்கள் லங்காதீப பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் அரவிந்த் டி சில்வாவினுடைய தாயார் காலமானதாகவும் அவருடைய இறுதிக்கிரியைகள் நேற்றைய தினமே நடைபெற்றதாகவும் அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தணிகள் குழு நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் பிணை பணத்தை அரசுடைமையாக்குவது தொடர்பான காரணங்களை முன்வைப்பதற்கான வழக்கை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து பணியாளர்களுக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்டிருந்தார். இதேவேளை இந்த வழக்கினுடைய மூன்றாவது சந்தேக நபரான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவினுடைய மகன் சமேந்திர ராஜபக்சவுக்கும் சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. மற்றொரு பிரதான செய்தி, ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜர், சட்டமாதிபர் வழக்கில் மேல் நீதிமன்றில் பிரசனம் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது. ஞானசார தேரர் நேற்று நீதிமன்றில் ஆஜர், 30ஆம் தேதி விசாரணை ஓடி ஒழியப் போவதில்லை, சட்டத்துக்கு முன்னால் சகலதையும் சாதிப்பேன் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவகாரம் குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி பொதுபலசேனா அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் கலகொடா தி ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கை சுருக்கமான முறையில் முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே பிரதிவாதியான கலகுடாத்தி ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இதன் பொழுது பிரதிவாதியான தேரர் சார்பில் சட்டத்தரணி சஞ்சய மாரம்பவுடன் ஆஜரான சட்டத்தரணி அசோக வீரசூரிய நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து தனது கட்சிக்காரரான தேரர் இந்த வழக்கு நடவடிக்கையை சுருக்கமான முறையில் முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சட்டமாதிபரிடம் விடயங்களை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இது தொடர்பில் நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அரசு சட்டத்தரணி இந்த கோரிக்கைக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் இது தொடர்பான எழுத்து மூல சமர்ப்பணங்களை சட்டமாதிபரிடம் முன்வைப்பதற்கு பிரதிவாதி தரப்புக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதன்படி எதிர்வரும் நாட்களில் எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை சட்டமாதிபரிடம் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு இதன்பொழுது அறிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கை எதிர்வரும் 30ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டு 6 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கியிருந்த பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் செல்லுபடியற்றதாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியிலேயே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது என்பதாக அந்த விடயம் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பரடி வழியின் பின்னர்.

0: உழவர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பரவிருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறோம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நிதி குற்றப்பிரிவில் திசக்குட்டி ஆராய்ச்சி நேற்று வாக்குமூலம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்று ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். நிலுவையில் இருக்கின்ற வழக்கு விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று முற்பகல் நிதி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கிணங்க சுமார் 5 மணித்தியாலங்களில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாக்குமூலம் வழங்குவதற்காக என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் அங்கிருந்து நேற்று பிற்பகல் 2:30 அளவில் வெளியேறியிருக்கிறார் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் அது குறித்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத வாகன இறக்குமதி ஜான்ஸ்டனின் வழக்கு அக்டோபர் 28 ஒத்திவைப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை வைத்திருந்தமைக்காக கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிரான தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 28 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற சந்தேகவரான முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். சந்தேகவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்திஸ் குறித்த வழக்கு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள வழக்கு என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் வழக்கினுடைய விசாரணையை இறுதி தடவையாக எதிர்வரும் அக்டோபர் 28 அழைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி எதிர்வரும் அக்டோபர் 28 வழக்கு மீண்டும் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அன்றைய தினம் வழக்கில் மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் நீதிமன்றம் தீர்மானிக்க இருக்கிறது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனத்தை வைத்திருந்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுபோல மற்றொரு விடயம் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக காலநிலையை மையப்படுத்தியதான பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்றைய தின பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றன. மழை தொடர்ந்தால் மண்சரிவு அபாயங்கள், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. தித்மா சூறாவளியினுடைய தாக்கத்திற்குள்ளான பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக அந்த பகுதிகளில் மண்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற பலத்த மழையினால் பல பகுதிகளில் மண்சரிவு ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சீனாதிர தெரிவித்திருக்கின்றார். தித்மா சூறாவளியினுடைய தாக்கத்தால் ஏற்கனவே மண் மற்றும் பாறைகள் அந்த பகுதியில் நகர்ந்திருக்கின்றன. இதனால் கடந்த காலங்களில் மண்சரிவு அபாயங்களை எதிர்கொண்டிருந்த பகுதிகளில் இந்த முறை மண்சரிவு ஏற்படும் அபாயங்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்யும் பட்சத்தில் ஏற்கனவே நகர்ந்திருக்கின்ற மண் பாறைகள் மேலும் நகர்ந்து மண் சரிவு ஏற்படலாம் என்றும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மிக அவதானமாக பாதுகாப்பாக வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமே அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தித்மா சூறாவளி ஏற்பட முன்னர் 15,000 மேற்பட்ட குடும்பங்கள் மண்சரிவு அபாயத்தின் காரணமாக இந்த பகுதிகளில் வசிப்பதை அடையாளம் கண்டிருந்தார்கள். எனவே அவர்களில் சுமார் 5,000 குடும்பங்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மீள்குடியேற்றம் செய்யும் வேறு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தித்மா சூறாவளிக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலும் 16,793 குடும்பங்கள் அதிக மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழ்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 30,000 அதிகமான குடும்பங்கள் தற்பொழுது மண்சரிவு அபாய பகுதிகளில் வாழ்வதாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் மூலமாகத்தான் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு அறிவித்தல்கள் இன்றைய பத்திரிகளிலும் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் இவ்வாறு பாதுகாப்பாக வாழ முடியும், வாழ வைக்க முடியும் என்பது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தற்பொழுது பிரதானமான விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் இவ்வகையான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எல்னினோ நிலைமை தாக்கம், 10 மழை மண் சரிவு எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தயார்படுத்த வேண்டும் என்பதாக தினகரன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ள போதும் பத்து நாட்களில் எதிர்கொள்ள நேரும் பலத்த மழை, மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்திற்கு முகம் கொடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தயார்படுத்த வேண்டியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் இன்னும் பத்து நாட்களில் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியலிடம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான இதனை தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுதும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை மையப்படுத்தியதாகவும் இந்த விடயம் அவதானத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனினும் நாட்டில் தற்போது எல்நினோ நிலைமையை எதிர்கொள்வதற்கு ஏற்பாடுகள் பூர்த்தியாக இருக்கின்றன. இனிவரும் நாட்களில் பலத்த மழை, மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே வெள்ளப்பெருக்கம் ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கணிப்பிற்கமைய உரிய நடவடிக்கைகளை தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய மாதங்களில் அதிக அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடும். இந்த மாதங்களில் வங்காள விரிகுடாவில் தொடர்ச்சியாக தாண்டமுக்க நிலைமைகள் ஏற்படும். எல்நினோ நிலைமையினுடைய நிலைமையின் காரணமாக இது தீவிரமடையக்கூடும். இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் டிசம்பர் மாதத்தில் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சிலவேளை ஐஓடி நிலைமையினால் அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருடம் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெப்பநிலை அதிகரித்து மழை வீழ்ச்சி குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் நாட்டிற்கு முறையான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழையை முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன் பொழுது பிரதானமாக பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வாகன சாரதிகளுக்கு உசடு அறிவுறுத்தல் என்பதாகவும் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியையும் நாங்கள் காணலாம். நாட்டில் நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலை மற்றும் தெளிவற்ற முகில் கூட்டம் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் முன் விளக்குகளை பயன்படுத்துமாறும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கிறது. வாகனங்களுக்கு இடையில் போதிய பாதுகாப்பு இடைவெளியை பேணுவதுடன் மின்னணு அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்படுகின்ற அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறும் சாரதிகளிடம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை கோரிக்கையை விடுத்திருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற திடீர் வானிலை மாற்றத்தால் பாதைகளில் ஆங்காங்கே இவ்வகையான நிலைமை காணப்படுகிறது, தெளிவற்ற நிலைமை காணப்படுகிறது. இதனால் சாரதிகள் அவதானத்தை கூர்மையாக்கி வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் இவ்வகையான அனுபவங்கள் பல இருக்கின்ற நிலையில் மக்கள் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே வாகனங்களை சீரான வேகத்தில் செலுத்த வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் அவதானத்துடன் செயற்படுமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. விபத்துகளை தடுக்குகின்ற வகையிலே இவ்வகையான வேண்டுகோள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 9 பக்கத்திலும் ஒரு செய்தியை பிரசுரமாகின்றது. கண்டி மாவட்டத்தில் உள்ள 6553 கட்டிடங்கள் அதிக ஆபத்தானவை, தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கண்டிக்கிளை தகவல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கண்டி மாவட்டத்தில் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட 16,140 கட்டிடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவற்றில் 6553 கட்டிடங்கள் அதிக ஆபத்துடையவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கண்டி மாவட்ட தலைமை அதிகாரி சதுரே சுபசிங்க கண்டியில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். தித்வா அனர்த்தத்துக்கு பின்னர் பதிவான மண் சரிவுக்கு பகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கும் வகையில் 20 பிரதேச செயலக பிரிவுகளிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுப் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. சேதமடைந்த எஞ்சிய சுமார் 700 வீடுகள் இனிவரும் நாட்களில் ஆய்வு செய்யப்பட இருக்கின்றன. மேற்றும் மேற்படி 16,140 வீடுகள் அடங்கிய 5,220 அறிக்கைகள் இதுவரை சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தவிர தித்வாவினால் சேதமடைந்த 350 வீதிகள், 120 பாடசாலைகள் மற்றும் 250 நிறுவனங்கள் போன்றவற்றின் ஆய்வுப் பணிவுகள் நிறைவு செய்யப்பட இருக்கின்றன. அதிக ஆபத்தில் உள்ள குடியிருப்பாளர்களை பொருத்தமான வேறு இடங்களில் மீள் குடியேற்றுவது அடுத்த கட்ட பணியாக இருக்கிறது. 1,815 தனிநபர் மீள் குடியேற்றங்கள், 347 குடும்ப மீள் குடியேற்றங்கள் தொடர்பில் இதுவரை ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஆய்வு செய்யப்பட்ட நிலத்தின் பரப்பளவு சுமார் 960 ஏக்கர் ஆகும். மேலும் தித்வா பேரிடருக்கு பின்னர் புதிய கட்டுமானங்கள் மற்றும் பல்வேறு அபிவிருத்தி பணிகளுக்காக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து பெறப்படுகின்ற பொருத்தப்பாடு தொடர்பான கோரிக்கைகள் சுமார் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றன. இந்த பேரிடரால் அதிகப்படியான பணிச்சுமைக்கு மத்தியிலும் கண்டி அலுவலகத்தால் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கட்டிட நிர்மாணங்களுக்காக 1,200 மேற்பட்ட பொருத்தப்பாட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அவருடைய கருத்து அமைந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தற்போது கண்டி மாவட்டத்தில் உள்ள அனுபவமிக்க 12 நிலவியலாளர்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட குழுவே உள்ளதுடன் அதிகப்படியான பணிச்சுமைக்கு மத்தியில் அவர்களை தக்க வைத்துக் கொள்வது ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது என்ற விடயத்திலையும் அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன். பல்வேறு பிரதேசங்களிலும் இவ்வகையான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாகவே இவ்வகையான தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மக்கள் இது தொடர்பாக மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராக ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் ஏகமனதாக தெரிவு. தவிசாரராக எம்எல்ஏ ஹிபிஸ்புல்லா என்பதாக இன்றைய தினம் பீரங்கி செய்திப்பத்தினுடைய முதல் பக்கத்தில் ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்தியினை காணக்கூடியதிருந்தது. ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த உட்பக்கத்தில் பல முக்கியமான செய்திகளை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதுடன் செயலாளர் நாயகமாக நிசாம் காரியப்பர் மீண்டும் தெரிவாகி இருக்கிறார். அத்துடன் கட்சியினுடைய தவிசாளராக எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய 32வது பேராளர் மாநாடு நேற்று புதன்கிழமை காலை காத்தான்குடியில் இடம்பெற்றது என்பதாகவும் அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விசேட விருந்தினராக தமிழ்நாட்டு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஏ ஷாஜஹான் கலந்து கொண்டதுடன் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொறுப்புகளை வகிப்பவர்கள், உயர் பீட உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இது தொடர்பான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. நிகழ்வில் ஆரம்ப நிகழ்ச்சியாக கட்சியின் பதவிகளுக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதன்படியில் கட்சியினுடைய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டதுடன் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மீண்டும் தெரிவாக இருக்கிறார். பொருளாதார உயர்பீட உறுப்பினர் ரஹமத் மன்சூர் தெரிவாக இருக்கிறார் என்ற விடயமும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையும் இது குறித்த பல்வேறு முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலவே கட்சியினுடைய புதிய தவிசாளராக பார்லமெண்ட் உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா, தேசிய அமைப்பாளராக பார்லமெண்ட் உறுப்பினர் எம் எஸ் உதுமா லெப்பை ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசுடைய தவிசாளராக ஹிஸ்புல்லா நியமனம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அது நேரம் கட்சியினுடைய சிரேஷ்ட பிரதி தலைவராக முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் அஸ்லம் தெரிவாக இருப்பதுடன் உப தலைவர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஃபைசல் காசிம், அப்துல் வாசித், எம் மன்சூர், எம் எஸ் தௌஃபீக் மற்றும் சட்டத்தரணி ஏ கபூர் ஆகியோர் தெரிவாக இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்வுக்கு விசேட விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஏ ஷாஜஹான் மற்றும் தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றியதுடன் கட்சியுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, கட்சியுடைய செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் கட்சியுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் உரையாற்றியிருந்தார்கள். இறுதியாக நன்றி உரையுடன் பேராளர் மாநாடு நிறைவடைந்திருந்தது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக தமிழர்களும் முஸ்லிம்களும் முட்டி மோதுகின்ற நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். அஷ்ரப் நினைவேந்தல் நிகழ்வில் ஹக்கீம் வலியுறுத்தல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழ் பேசும் சமூகங்கள் வந்தாக வேண்டும் என்ற நோக்கில்லை. தமிழ் பேசும் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் முஸ்லிம்களும் தமிழர்களும் முட்டி மோதுகின்ற நிலைமைகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். சிறுபான்மை சமூகங்கள் மீது ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அலட்சிய போக்கோடு நடந்து கொள்வார்களாக இருந்தால் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுக்கு புகட்டிய பாடத்தை போன்று அடுத்து வரும் தேர்தல்களிலும் நல்லதொரு பாடத்தை போற்ற வேண்டும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப்பினுடைய 26வது நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நாம் கட்சியா இயங்க ஆரம்பித்த போது கிழக்கில் பேரினவாத கட்சிகளுக்கு சிம்ம சுப்பனமாக நாங்கள் இருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி, பொதுஜன பெருமுன, ஐக்கிய மக்கள் சக்தி போன்றவை முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கத்தோடு மோதி தனது ஆசனங்களை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டன. பலமான கட்சியாக உருவெடுத்த நாம் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னர் நடந்த மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் ஏற்பட்ட விரக்தி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தாக்கங்கள் பாரிய அளவில் சிங்கள மக்கள் மத்தியில் மனப்பதிவுகளை ஏற்படுத்தியிருப்பதன் விளைவாக சிறுபான்மை கட்சிகளுடைய தயவு இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் தேர்தலை வென்றெடுப்பது என்பது சவாலுக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல இனி இடம்பெறக்கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருக்கிறோம். இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்றிருந்தது. அசாதாரண நேரத்தில் அசாத்தியமான தேர்தல் முடிவு இதுவாகும். எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 44% பெற்றவர் பார்லமென்ற தேர்தலில் 159 ஆசனங்கள் பெற்று சரித்திரம் படைத்திருக்கிறோம் என்று ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் கதைத்து தெரிந்தால் உள்ளூராட்சி தேர்தலில் வழங்கிய பாடத்தையே புகட்ட நேரிடும் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது பேசியிருக்கிறார். இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழ் பேசும் சமூகங்கள் வந்தாக வேண்டும் என்ற நோக்கிலேயே தமிழ் பேசும் மக்கள் பேரவை என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கும் விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பேச இருக்கின்றோம். இன்றைய சமூக வலைதளங்களில் இது குறித்த பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கார் 1-3 ஆட்டோக்கள் 4 மோட்டார் சைக்கிளுடன் மோதி மட்டக்குழியில் கூற விபத்து, 3 சாவு, 12 பேர் படுகாயம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய மது பக்கத்திலும் அது குறித்த செய்தியை நாங்கள் பிரதானமான செய்தியாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உட்பக்கங்களில் அது குறித்த பல்வேறு செய்திகள் பிரசுரமாக இருந்தன. குறிப்பாக கொழும்பு மட்டக்குழிய பகுதியில் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற கூர வாகன விபத்தில் 3 உயிரிழந்திருந்ததுடன் 12 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் பயணித்த பல வாகனங்களுடன் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த கார் 3 ஆட்டோக்களுடனும் 4 மோட்டார் சைக்கிளுடனும் மோதியிருக்கிறது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்த 15 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் என்று வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஏனைய 12 பேரும் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விபத்தை ஏற்படுத்திய காரினுடைய சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்குழிய போலீசார் மேற்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரயில்வே ஊழியர்கள் நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பும் என்ற மற்றொரு பிரதான செய்தியையும் இன்றைய தின பத்திரிகைகளில் காணலாம். குறிப்பாக புகையிரத திணைக்களத்தில் நிர்வாக கட்டமைப்பில் நிலவுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கோரியும் திணைக்களத்தில் பொது முகாமையாளரை பதவி விலகுமாறு வலியுறுத்தியும் ஒன்றிணைந்த புகையிரத தொழிற்சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதாகவே அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. 26 தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க போராட்டத்தினால் நேற்றைய தினம் இரவு தபால் சேவையில் ஈடுபட இருந்த 6 புகையிரதங்கள் சேவையிலிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அதிக அளவிலான புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு உரிய பதில் கிடைக்காவிடன் புகையிரத திணைக்களத்துடன் தொடர்புடைய சகல தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்படும் என புகையிரத நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்திருக்கிறார். புகையிரத திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தினர் கடந்த வாரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் இந்த போராட்டம் தொடர்பில் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கசோன் சாமர புகையிரத தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். இதற்கமைய 26 தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். புகையிரத திணைக்களத்தில் நிலவுகின்ற நிர்வாக கட்டமைப்பின் முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி புகையிரத திணைக்கள பொது முகாமையாளரை பதவி நீக்குமாறு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பில் புகையிரத நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் கசோன் ஜெயசேகர புகையிரத திணைக்களத்தினுடைய விடயதானத்துடன் தொடர்பில்லாத நபரே பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரின் முறையற்ற செயற்பாடுகளினால் புகையிரத சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வாக இவரை பதவி நீக்கி புகையிரத சேவை தொழிற்துறையுடன் தொடர்புடைய நபரை பொது முகாமையாளராக நியமிக்குமாறு வலியுறுத்துகிறோம் என்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார். முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் 26 தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகளுக்கும் போக்குவரத்து அமைச்சருடைய மேலதிக செயலாளருக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை, புகையிரத திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளரை பதவி நீக்க முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியாக அறிவித்திருந்தார். இவ்வகையான பின்னணியில்தான் 26 புகையிரத தொழிற்சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தொழிற்சங்க போராட்டத்தினால் புகையிரத நிலையங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் அது குறித்த செய்தி பிரசுரமாக இருந்தது. ரயில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப இயக்க பிரிவுகளுக்கும் ஆதரவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் விசேட கவனத்தை ஈர்ப்பதற்காகவே கூட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்க இருக்கிறது என்ற விடயமும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வீடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்ற செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வியாழக்கிழமை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 17 இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் பிரார்த்திக்கின்றேன், வாழ்த்துக்களையும் சொல்கின்றேன். இந்த நாளில் பாதை விவரங்களை பார்க்கும்போது கொழும்பு கட்டுநாயக்கம் மற்றும் வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா இவற்றில் போக்குவரத்து சீராக இயங்கி வருகிறது. அதே போல நுகைகோட கொகுவல மேம்பால பகுதிகளில் ஆன சந்திப்புகளில் சிறிய அளவான தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் வாகன நெரிசல் காணப்படுகிறது. அதே போல பொரள ராஜகிரி, உண்மையிலே சொல்ல போனால் இங்கே பத்திரமொழியிலிருந்து நீங்கள் ராஜகிரியை செல்லும் வழி மூன்று வழி பாதையாக இருந்தாலும் அந்த வழி கொஞ்சம் இன்றையினாலும் கொஞ்சம் டிராபிக்காக தான் இருக்கிறது. அதே போல முக்கியமாக கண்டி வீதி A1, அதே போல கிளனிய பேலியகுட காலி வீதி வெள்ளவத்த பாம்பலப்பட்டி ஆகிய பாதைகளும் கொஞ்சம் நெரிசலாகத்தான் காணப்படுகிறது, வாகன நெரிசலாக காணப்படுகிறது. அதேபோன்று யாழ்ப்பாணம் பிரதான வீதி ஆஸ்பத்திரி வீதி, அதாவது மெயின் ஸ்ட்ரீட்டை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக பஸ் நிலைய பகுதிகளும் அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாகன நெரிசலாக காணப்படுகிறது. காலை வேளையில் இப்போது அங்கே கொஞ்சம் நெரிசலாக காணப்படுகிறது. மாற்றுப்பாதைகள் பயன்படுத்தும் பொழுதால் கட்டாயம் நீங்கள் அந்த வீதியில் செல்லும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று பருத்துறை வீதி பாயிண்ட் பெட்ரோல் ரோட் பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறை வீதி KKS ரோட் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. பொது அதிகாலை அதாவது காலை 7:30 முன்னால் இருந்த நெரிசலை விட இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். ஆக அந்த பாதையை பயன்படுத்த முடியும். இப்பொழுது கொஞ்சம் சீராகத்தான் இருக்கிறது அந்த பாதை. நீங்களும் வாகனம் செலுத்திக் கொண்டு போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிக அவதானமாக செலுத்துங்கள். வாகனத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். காரணம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதில் தான் பயணம் செய்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3112 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 14, 50, 61, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 14, 50, 61. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 73,21,480 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீல நிற அத கோட்டிபத்தி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லோத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இது 4,998 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 24, 59, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 24, 59, 60. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,77,42,440 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 98,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,186 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 22, 63, 69, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 22, 63, 69, 71. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 7, 6, 3, 0. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 7, 6, 3-0. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 64,79,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பர் பரிசாக 7,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,447 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 13, 26, 50, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 13, 26, 50, 65. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 0, 7, 4, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 0, 7, 4, 8. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,05,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,20,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிதா சன்னிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ 2,462 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 10, 35, 42, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 10, 35, 42, 58. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,45,99,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற கப்ருக்க அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பீர் தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,020 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 8, 6, 9, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 8, 6, 9, 9. நேற்றைய நாளில் 38,77,500 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பர் பரிசாக 3,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரி தன சம்பதலோத்தர டிக்கெட்டுக்கான டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள், 494 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 8, 6, 9, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 9. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,64,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஜாய சம்பத பச்சை நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிலலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், இதோ 1,116 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், இதோ 20, 21, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 20, 21, 42. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,47,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநீல நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன்

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்று நாள் பேச போகிறோம். குறிப்பாக பார்க்கும்போது நாங்கள் ஒரு வீடு கட்ட போறோம், ஒரு மதில் கட்ட போறோம், ஒரு கட்டிடம் கட்ட போறோம் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா. நாங்கள் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து நாங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொல்லி ஆசையாக கட்டுவோம். அந்த வீடு கட்டும் போது நாங்கள் சரியான இடத்தில் பொருட்களை வாங்க வேண்டும் சொல்லி யோசிப்போம். நிச்சயமாக நல்ல விஷயம் தான். என்ன அவர் பொருட்களை வாங்கும் போது நீங்கள் சரியான இடத்தில் பொருட்களை வாங்கினால்தான் நீங்கள் கொடுக்கின்ற பணத்துக்கு தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களையே, ஜனதா ஸ்டீல்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. சரிதானே? சரி, இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டில் வைக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். சுப தவசக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 428 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 13, 19. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 13, 19. சிறப்பு இலக்கங்களாக 8, 9, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 13, 19. சிறப்பு இலக்கங்களாக 8, 9, 0, 8. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,26,660 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவை சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவை சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 14, 30, 55, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 14, 30, 55, 64. நேற்று நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,528,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,33,60,847 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,312 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 4, 4, 2, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 4, 4, 2, 8. 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,13,92,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,33,91,888 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இல்லத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,342 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 31, 51, 56, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 31, 51, 56, 78. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,86,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,43,89,78 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,660 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்கள் 20, 32, 50, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்கள் 20, 32, 50, 59. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,76,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,64,20,870 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்தஹலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,621 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 15, 36, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிகம் தெரிவாகி இருக்கிறது.
வெற்றி இலக்கங்கள் 2, 15, 36, 57. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,53,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,33,957 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 887வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 4, 4, 2, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 4, 4, 2, 8. நேற்று நாளில் 51,94,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 580வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 7. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,1,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, ராககாலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவலை, ரிஷபம் உதவி, மிதுனம் பொறுமை, கடகம் பரிவு, சிம்மம் அமைதி, கன்னி ஊக்கம் துலாம் சுகம், விருச்சிகம் உயர்வு, தனுசு இன்பம், மகரம் ஏமாற்றம், கும்பம் வெற்றி, மீனம் நிம்மதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவலை, ரிஷபம் உதவி, மிதுனம் பொறுமை, கடகம் பரிவு, சிம்மம் அமைதி, கன்னி ஊக்கம் துலாம் சுகம், விருச்சிகம் உயர்வு, தனுசு இன்பம், மகரம் ஏமாற்றம், கும்பம் வெற்றி, மீனம் நிம்மதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வணக்கம் வசந்தமா. சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உலக நோயாளி பாதுகாப்பு நாளாக, இந்த நாள் உலக சுகாதார அமைப்பால் மருத்துவத்துறையில் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உலக நோயாளி பாதுகாப்பு நாளாக இருக்கிறது. அதே போல சர்வதேச நாடோடி இசை நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. நாட்டுப்புறம் மற்றும் இசை ஆர்வலர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. சரி, இன்றைய நாளுக்கான ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரம் இப்போது 8:02.

அருணாச்சலம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்துவதற்கிடுத்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்தின் படங்கள் அடிச்சதால் முதல் பாடல் என்ட்ரி சாங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த என்ட்ரி சாங்ல பாத்தீங்கன்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுவார். அதிகமான பாடல்கள் அந்த பாடலை கேட்கும் போது அட்டா விசில் பறக்கும் தியேட்டர்ல. சோ நீங்களும் அப்படிதான் சந்தோஷமாக காலையிலேயே உற்சாகமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க, வாகனத்தில் செலுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப அவதானமாக செல்ல வேண்டும். வாகனத்தின் பழுது பார்ப்பு விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சரியா, காரணம் நாங்கள் அதுதான் பயணம் செய்கிறோம். சோ அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், காரணம் வாகனத்தில் நாங்கள் எவ்வளவு அழகாக சரியாக வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு கை கொடுக்கும் அந்த வாகனம், சரிதானே? சோ இந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு, இந்த வாகனத்தை பேசும்போது நாங்கள் நேற்று இடம்பெற்ற கோர் விபத்து சம்பந்தமாக தான் நாம் பேச வேண்டும். மட்டக்குடியே ராசமுனக்கு அந்த பகுதியில் இடம்பெற்ற ஒரு கோர் விபத்து. இந்த வாகன விபத்தில் உயிர்ந்தோரின் எண்ணிக்கை 3 இப்பொழுதும் உயர்ந்திருக்கிறது. கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட காயமடைந்த 12 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளில் சிற்றுண்டு ஒன்றில் தடுப்பு தொகுதியில் சிறையிலிருந்தால் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி பாத்தீங்க மற்றும் முந்திரொளி உள்ளிட்ட பல வாகனங்கள் மீது மோதி இந்த விபத்து நடந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று மோதியும் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஆக 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இப்பொழுது பதிவாகியிருக்கிறது. மேலும் 12 பேர் இப்பொழுது அவசர சிகிச்சையில் இப்பொழுது சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் இதான், நீங்கள் முடிந்தவரை நீங்கள் உங்களது வேகத்தை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் அப்படியே நாங்கள் முக்கியமான விடயத்துக்கு போக போகணும். இந்த தரவரிசை பட்டியலை பற்றி நாங்கள் ஒருமுறை பார்க்க வேண்டும் இல்லையா. இந்த T20 தரவரிசை பட்டியல் இப்பொழுது வெளியாகி கிடைக்கிறது. அபிஷேக் சர்மா அவர்களிடம் முன்னேறி இப்பொழுது 2 இடத்துக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே இஷான் கிஷான் துடுப்பாட பகுதியில் இப்பொழுது 913 புள்ளிகளும் 3 இடத்திருக்கிறார். அதே போல ஃபரான் ஒரு இடம் கீழே போய் 3 இடத்துக்கு இருக்கிறார். பிலிப்ஷாட் 4 இடம், அதே போல டேவான் டிரைவிஸ் 5 இடத்தில் இருக்கிறார். இலங்கை அணியின் வீரர் பார்க்கும்போது 6 இடத்தில் பெத்தும் நிசங்க இருக்கிறார். 751 புள்ளிகளோடு இலங்கை அணியின் வீரர் வேறு யாரும் அந்த முதல் 10 இடங்களுக்குள் வேறு யாரும் இல்லை என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். அதே போல பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது T20 போட்டிகளை பொறுத்தவரை ரஷீத் கான் தொடர்ந்து 3 இடத்தில் இருக்கிறார். அப்ரார் அகமட் 736 புள்ளிகளோடு 2 இடம், ஆதில் ரஷீத் 3 இடத்தில் இருக்கிறார். இலங்கை அணி வீரர் பார்க்கும்போது வனிது ஹசரங்க ஒரு இடம் பின்னே போய் இப்பொழுது 7 இடத்தில் இருக்கிறார். அதே போல மகேஷ் தீக்ஷனுக்கு ஒரு இடம் முன்னேறி இருக்கிறார். 8 இடத்தில் இந்த புள்ளிப்பட்டியலில் இருக்கிறார். அதே போல சகலதுறை வீரர் பட்டியல் பாத்தீங்கன்னா T20 போட்டிகளை பொறுத்த மட்டில் இப்பொழுது சிகண்டர் ராசாதான் இங்கு 321 புள்ளிகளோடு இருக்கிறார். இதில் பார்க்கும்போது ஷைம் ஐப் 775 புள்ளிகளோடு இருக்கிறார். அதே போல நாங்கள் டெஸ்ட் போட்டிகளை பற்றி கட்டாயம் பார்க்க வேண்டும். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த மட்டில் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 422 புள்ளிகளோடு சகலதுறை வீரர் பட்டியலில் அவர் முதலாம் இடத்திற்கு. மார்க்கோ ஜான்சன் 344 புள்ளிகளோடு அங்கே 2 இடத்தில் இருக்கிறதும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த மட்டும் ஜஸ்பிரீத் பும்ரா இப்பொழுது ஒரு இடம் பின்னால் போய் 4 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுபோல ஆலிவ் ராபின்சன் 856 புள்ளிகளோடு இப்பொழுது மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறார். 3 இடத்தில் இருக்கிறது. அதுபோல மிச்சல் ஸ்டாக் முதலாம் இடம், மேட் ஹான்ட்ரி 861 புள்ளிகளோடு 2 இடத்தில் அங்கே இருக்கிறதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்கிறது. ஆக இந்த துடுப்பாட்ட வரிசை அணிவர்களை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அணிவர்களை பார்க்கும்போது T20 போட்டிகளை பொறுத்த மட்டும் இந்தியா தொடர்ந்து 1 இடத்தில் இருக்கிறது. இங்கிலாந்து 2 இடத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா 3, நியூசிலாந்து 4, தென்னாப்பிரிக்கா 5, பாகிஸ்தான் 6, மீட்டின தீவுகள் 7, பங்களாதேஷ் 8, 9 இடத்தில் இலங்கை இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை 9 இடத்து தான் இப்பொழுது அவருடைய இடங்களாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை நான் சொல்லியிருந்த நேற்றைய நாளும் சொல்லியிருந்தேன், ஆப்கானிஸ்தான் இலங்கைக்கான ஒரு நெருக்கம் கிட்ட கிட்ட தான் இருக்கிறது இல்லையா. ஆக இந்த போட்டி அடுத்த போட்டியில் ஒரு பலமான ஒரு தோல்வியை இலங்கையை சந்தித்தால் சில வேடைகளில் 10 இடத்துக்கு தள்ளப்படலாம். ஆப்கானிஸ்தான் மேலே எழும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வது, நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இலங்கை அணியின் விவரங்களையும் இலங்கை அணியின் சமகால பெருமர்களை பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு வெற்றி அதிர்ஷ்டத்தில் கிடைத்தால் அதை உலகக்கிண்ணம் வென்றது போல கொண்டாடி தள்ளி விடலாம் என்ற ஒரு முனைப்போடுதான் இலங்கை ரசிகர்கள் நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கின்றோம்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். மற்றும் இதர பரிசுகளையும்
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

வணக்கம் வசந்தம்.

0: ஹரிஹரன் உதித் நாராயணன் பாடிய பாடல், மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை இப்பொழுதின் வழக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறோம். அதாவது இப்ப இருக்க குட்டீஸ் பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, நம்மளை விட ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க. உண்மையிலே இந்த காலத்துல குட்டீஸ் பாத்தீங்கன்னா, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, அதே போல அதிகமா பேசுறாங்க, அதிகமா கேட்கிறாங்க, அதிகமாக புரிஞ்சுக்கொள்றாங்க, அதிகமான விஷயங்களை யோசிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற வேலைகளை பார்க்கும்போது எப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமைகளும் சிந்தனைகளும் வளர்ந்திருக்கிறது. அப்ப நம்ம குட்டீஸ் இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசாக பார்க்கும்போது நாமும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் நம்மளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. ஆக இன்றைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு நினைச்சோம், அது ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். நீங்களும் இப்போதே நீங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கிக் கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். நாங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழியாகும், வழிகாட்டியாக இருக்கிறது. சரி, இந்த விஷயம் இருக்கும்போது நாங்கள் அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். நான் சொல்கின்ற விஷயத்தை கட்டாயம் நல்லா கேளுங்க. அதாவது ஒரு ஊரில் போதைப் பொருள் புதிதாக வருகிறதுன்னு சொன்னால், நீங்கள் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த ஊரில் ஒரு பையன் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகுவான். 2 பேராகும், 3 பேராகும், 4 பேராகும். சில பேர் யோசிப்பீங்க, எனக்கு தான் ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, பரவாயில்லை, அந்த பெண் பிள்ளை அந்த பாதையில் தான் போகணும், அந்த போதைப் பொருள் பாவித்து 4 பேரும் அந்த பாதையில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ எல்லோரையும் பாதிக்க போகிறது. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த போதைப் பொருளை நாங்கள் ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம். இதன் என்ன சொல்றது, இதன் பாதிப்பை நீங்கள் கட்டாயம் உணர வேண்டும். உணர்ந்தால் மாத்திரமே நாங்கள் கைகோர்க்க முடியும். ஆக போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, போதைப் பொருள் எப்படியெல்லாம் விநியோகம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறதோ, உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தில் நீங்கள் கை கொடுக்க வேண்டுமாக. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம விட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்க முடியாது, சான்ஸே கிடைக்காது. ஆக நீங்கள் கொடுக்கின்ற தகவல்கள் ரகசியமாக பேணப்படும், சரிதானே? நீங்கள் முடிந்தவரை இந்த மாதிரி விநியோகம் பண்றவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா உடனடியாக அழைப்பு ஏற்படுத்தி அந்த விஷயத்தை கம்ப்ளைண்டா சொல்லுங்க, தயவு செய்து. காரணம், இந்த போதைப் பொருள் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. ஆக போதைப் பொருள் இந்த ஊடுருவல் என்பது இளைஞர்களையும் சமுதாயத்தையும் எங்களுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய நிம்மதியையும் இல்லாமல் செய்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாருக்காவது புனர்வாழ்வு வேண்டும் என்று யோசிக்கிறேன் சொன்னால், 19 27 என்ற இயக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல இனிமொரு விஷயம் இருக்குது, சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நிறைய செய்கின்ற வேலைத்திட்டம் தான் இந்த டேக்யா வேலைத்திட்டம். டேக்யா வேலைத்திட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், அதாவது வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்டமாக நடைபெறுகிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு வசந்தம் FM லக்கண்ட வசந்தம் TV IT நடந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக காணப்படுகிறது. தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் பாத்தீங்கன்னா, அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல சேவைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திரைக்காளன் இப்பொழுது இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தொடர்ந்தை தவிர ஏனைய அனைத்து தொடர்ந்து சேவைகளும் வழமை போல இயங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக இப்பொழுது தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பொது முகாமையாளரை பதவியிலிருந்து நீக்குவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தான் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் நேற்று 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா நள்ளிரவு முதல் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்திருந்தார்கள். எனினும் பணிப்புறக்கணிப்புக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நேற்று பிற்பகல் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆக என்ன இருந்தாலும் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்படவில்லை, அது வளைய போல் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கார். அதே போல நாங்கள் கால நிலையை ஒரு முறை பார்த்துவிட்டு நாங்கள் உடனடியாக அடுத்த ஒரு வைபான பாடலுக்கு போக போறோம். அப்படியே ரேடியோ டியூன் பண்ணி கொண்டிருங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. அடுத்து சரியா, நாட்டின் சில பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என சொல்லி வளிமண்டல துணைக்கிழம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. மேல் சபர்கமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என சொல்லியிருக்கிறது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என சொல்லி வளிமண்டல திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. வடவில் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பவுனரவை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையும் இடியிடம் கூடிய மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
2: வாழ்க்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
0: அந்நி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் காற்றலையில் முதல்வன். காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் FM.

0: ராஜா ராஜா ஆடான் புவனேஸ்வர ராஜா. சரி, கேட்டுக்கொண்டிருக்கீங்களா அப்படியே காலை பொழுதில் வணக்கம் வசந்தம் எங்கிறதால இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலவரசியில் இல்லைங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது சொந்தங்களே. அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது காலையிலேயே, ஒன்று சொன்னால் தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்கிறது, என்ன செய்யலாம்? சரி, ஒன்றே ஒன்று செய்யுங்க, நீங்கள் மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும். சரிதானே? அப்போ மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்லிட்டேன். அதே போல் நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதாஸ்டில் சொன்னால். ஜனதாஸ்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதே போல் ஜிஐடி பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒரு தொலைபேசி இலக்கத்தை நான் சொல்ல போகிறேன். கொடுத்து வைத்துக் கொண்டுகள் தேவைப்படுபவர்கள், அதாவது காவல்துறை நற்றாண்டல் ஆக நற்றாண்டுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்க, போலீஸ் கிளீனர்ஸ் சர்டிபிகேட் பெற்றுக்கொள்வதும் தொடர்பில் ஏற்படுவரும் புதிய பிரச்சனைகள் காரணமாக, அந்த ஏற்படுகின்ற சில சில பிரச்சனைகள் இருக்குதானே, இதன் காரணமாக இப்போ புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா செயல்படும் இந்த தொலைபேசி இலக்கங்களூடாக காவல்துறை தலைமையகத்தின் விசேட செயல்பாடு மையத்தையை தொடர்பு கொண்டு நீங்கள் நற்றாண்டுதலை பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். ஆக இது குறிப்பாக பார்க்கும்போது இந்த பிரச்சனை தெரியும், கழனி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இணைய வழியில் காவல்துறை நட்டாதலுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து கொடுத்து நடவடிக்கை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இப்போதுதான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வளமைக்கு திரும்பும் வரை பிரதேச காவல்துறை நிலையங்கள் ஊடாக சான்றிதழ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். சரிதானே? எப்படியான விஷயங்கள் இருப்பதாக இப்பொழுது காவல்துறை அத்தியட்சகர் FU Woodler இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். மேலும் இது தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071-859-5946 அல்லது 071-859-5947 அல்லது 071-859-5948 இந்த இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசிக் கொள்ள முடியும் என்பதை நான் ஒரு பகிர்ந்து கொண்டேன். பல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த யமனில் செயல்பட்டு வருகின்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற 15 ரக விமானத்தை சுற்றி வீழ்த்தியாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விமானம் தீப்பற்றி எரியும் காட்சிகள், இப்பொழுது அதன் சிதைந்த பாகங்கள், அதே போல அதை அவற்றையெல்லாம் காட்டும் காணொலிகள் இப்பொழுது ஹவுதியில் இப்போ வெளியிட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இல்லையா? அப்போ சவுதி ஆதரவு படைக்கு ஆதரவாக அந்த போர் விமான தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தாக்கியதாக இப்பொழுது ஹவுதி அமைப்பு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக வான்வழி ஏவுகணைகளை பயன்படுத்தி 15 விமானம் சுற்று வீழ்த்தியதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஹவுதியில் ஹவுதிகள் வெளியிட்ட சுமார் 4 நிமிட காணொலியில் வானில் விமானத்தை குறிவைத்து தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் இரவு நேரத்தில் தரையில் விமானத்தில் சிதைந்து கிடந்த தீப்பற்றி எரியும் காட்சிகள், அதே போல பாலைவன பகுதியில் கிடக்கும் கருகிய பாகங்கள், இவையெல்லாம் அந்த காணொலியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாருங்க, வீடியோவும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நேரம் இப்போது 8:46.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மீனா. மீனா பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இவருடைய பிறந்தநாள் நேற்று நாள், ஆக நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய மீனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல இவர் 1982 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நெஞ்செங்கல் திரைப்படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். ஆனால் அதுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் அன்போடு ரஜினிகாந்த் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டவர். 90களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய கதாநாயகியாக, முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் தான் நடிகை மீனா. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் அதிகமான மொழிகளில் உடைய திரைப்படங்கள் வெற்றி விழா கொண்டாடியது. அவர்தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார்.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். ஜெயம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோகிறது. நேரம் இப்போது 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம்.

0: மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மட்டக்குளி பகுதியில் கார் ஒன்று வீதியில் பயணித்த பல வாகனங்களுடன் மோதி நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் 64 வயதுடைய 2 மற்றும் 44 வயதுடைய 1 என்பதுடன் அவர்கள் கிராண்ட் பாஸ், கொழும்பு 15 மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வேகமாக பயணித்த கார் ஒன்று வீதியில் இருந்த 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் 4 மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தை அடுத்து உடனடியாக செயற்பட்ட பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்நிலையில் தற்போது 8 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உரசாணிகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இலங்கைக்கான இந்திய உரசாணிகர் சந்தோஷ் ஜா இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றை நினைவு கூர்ந்த தூதுவர் இலங்கைக்கான உதவிகளை இந்தியா ஒரு ஆழமான கடமையாகவும் குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்பாகவுமே கருதுகிறது என்றும் குறிப்பிட்டார். இருநாட்டு மக்களுக்கிடையிலான தொடர்பை வலுப்படுத்த வான்வழி மற்றும் கடல்சார் பிராந்திய இணைப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் விக்சித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான இலங்கையின் மாற்றத்துக்கான பயணமும் இணைந்து இரு நாடுகளின் உறவை மேலும் பலப்படுத்தும் எனவும் இலங்கைக்கான இந்திய உரசாணிகர் சந்தோஷ் ஜா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவின் பிரதான வட்டி விகிதத்தை 3 மேலான காலத்துக்கு பின்னர் முதல் முறையாக அதிகரிக்க அமெரிக்க மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பிரதான வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகளால் அதிகரிக்கப்பட்டு 3.75 முதல் 4% வரையிலான மட்டத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலவும் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அமெரிக்க மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வட்டி விகித உயர்வின் காரணமாக கடன்கள், கடன் அட்டைகள் மற்றும் புதிய வீடுகளுக்கான கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சேமிப்புகளுக்கு கிடைக்கும் வட்டி வருமானமும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை அமெரிக்க மத்திய வங்கியின் கொள்கை வகுப்பாளர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் மேலும் ஒருமுறை வட்டி விகிதம் அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளனர். எமது அடுத்த மடத்தியாளர் செய்தியினை 10 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

பாடல் கேட்டு ரசித்தோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 வசலில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். செய்திகளும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும், தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், சுவாதின ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெற செய்யும் ஒரு வேலைத்திட்டம் தான் டே கே வேலைத்திட்டம். ஆக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நேரடியாக ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேக்கியா வேலை திட்டமானது நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்வது. ஆக ஜனதா ஸ்டீல் மூலமாக பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக நிறைய பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிற தகவல்களையும் நான் உங்களுக்கு அப்படியே அள்ளி தந்து கொண்டிருக்கிறேன். சரி, அதாவது ஒருத்தரை காப்பாற்ற போகும்போது ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நாங்கள் அவதானமாக செய்ய வேண்டும் இல்லையா? அது பாருங்க, நாங்கள் சில கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பொறியியல் சிக்கிய ஒரு சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ரந்தினிகள வனவிலங்கு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரை இப்பொழுது சிறுத்தையை தாக்குதலுக்கு உள்ளாயிருக்க புதுக்காக பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால், அந்த மயக்க ஊசியை செலுத்த முற்பட்ட போதுதான் இந்த சிறுத்தை தாக்கி இருக்கிறது. பொறியை உழைத்து கொண்டு வந்து அவர் மீது பாய்ந்து பின்னர் காட்டு தப்பியிருக்கிறது, பின்னர் காட்டுக்கு தப்பி சென்றிருக்கிறது. இருந்தாலும் அவரை தாக்கிவிட்டுதான் சென்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் காப்பாற்றதான் போயிருக்கிறார். ஆனால் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. கொடுத்த சிறுத்தை பொறியில் சிக்கிற போது அதுக்கு என்ன சொல்கிறது, பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அதன் காரணமாக தான் இந்த மருத்துவரை தாக்குவதற்கு முழு பழமும் இருந்திருக்கிறது என்ற விஷயமும் இப்பொழுது பகிரப்பட்டிருக்கிறது. ஆக நாங்கள் அடிக்கடி சொல்லதானா இல்லையா, நாங்கள் ஒரு வேலையை செய்யும் போது பின் விளைவுகளை கட்டாயம் யோசிக்கிறோம். இது செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் யோசிக்க அவர் மருத்துவர் அப்படி யோசிச்சிருப்பார். அதனால் சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு தவறுதல் மூலமாக அந்த சிறுத்தை ஒரு விலங்கு தான் தாக்கி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் பார்த்து செய்யணும். அதே போல் இந்த பாதைகள் செல்லும்போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். சரிதானே, ரொம்ப ரொம்ப அவதானமாக செல்ல வேண்டும். காரணம், இந்த பாதைகளில் பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்கி இருப்பது போல் இருக்கும். அந்த மழை நீர் தேங்கத்தில் நீங்கள் தயவு செய்து அவதானமாக செல்லுங்கள். அதே போல் நீங்கள் உங்களது பாதணிகளை நீங்கள் நீரில் நனைப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி இடங்களில் வந்து கால்கள் நனைச்சு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதைக்குள்ளே அதாவது பாதணிகளுக்குள்ளே நீர் சென்று உங்களுக்கு தெரியும் கிருமி தொற்றுக்கா உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேற்று புண்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் கடத்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணுறதுதான் பெரிய பெரிய விடயங்களாக பாதிக்கும். அதே போல் நாங்கள் மழையில் நனைந்து வீட்டுக்குள்ளே போகும்போது கால்களை கழுவி விட்டு செல்லுங்கள். காரணம், இந்த மழை நீர் ஓட்டம் என்பது அந்த நீங்கள் வடிந்தொடுகிற நீர் வந்து எல்லாம் சுத்தமான நீர் கிடையாது இல்லையா? எங்கெங்கேயிருந்து வந்து அந்த நீர் வந்து உங்கள் கால்களில் பட்டுப்பட்டு போகுது, அதே கால்களோடு நீங்கள் வீட்டு உள்ளே போகக்கூடாது. தயவு செய்து வீட்டில் போய் அதை கழுவி விட்டு நீங்கள் செல்வது நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். சரி, அதே போல் இன்னொரு செய்தி கிடைக்கப்படுது. நேற்றைய நாள் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியிருக்கிறது. ஐஸ்லாந்து உங்களுக்கு தெரியும், அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்திருக்கின்ற ஐரோப்பிய தீவு நாடுகளில் ஐஸ்லாந்து இருக்கின்ற பல்வேறு எரிமலை இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் இந்த ஐஸ்லாந்து இருக்கிறது. பேர் தானே ஐஸ்லாந்து. சரி, இதனையில் நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள லாங் ஜோகுல் எரிமலையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் மையமாக கொண்டு நேற்று அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கிறது. அளவில் பார்த்தீங்கன்னா 4.2 மற்றும் 4.3 ஆக இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லோருக்கும் தேசிய கீதமாக இருக்கின்ற பாடல் தான் இந்த பாடல். ஜூன் போனால் ஜூலை காற்றை, அநேகமானவர்கள் இந்த பாடலை முழுக்க பாடமாக்கி வைத்திருப்பார்கள். ஐஸ்வர்யா ராஜினி சிங்கிள் உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக வருகிறது.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்,
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை, பாடுதா சின்ன தம்பி. நல்ல பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியே வணக்கம் வசந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கூறுக்க வேண்டும். ஆக அந்த போதைப் பொருள் எதிர்ப்பாக எப்படி ஆகி கை கூறப்படுதுன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரிஞ்சால் உடனடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்க. இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் 18 18 என்ற லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கு தெரியும் புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன பண்ண சொன்னால் உடனடியாக 19 27 என்ற லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதே மாதிரி ரெண்டு மணி இருக்கிறது, அதாவது உங்களுக்கு கட்டிட உபகரணங்கள் கடத்தொழில் சார் உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்வது ஜனதாஸ்ரீஸ். ஜனதாஸ்ரீஸ் போனீங்கன்னா எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக பார்க்கும்போது அங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடு கட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு குறைய போகிறது. அதுபோல நியாயமான விலையில் தரமான பொருட்களாக இப்படியான மிச்சப்படுத்தி நீங்கள் பணத்தை சேகரித்து அதில் ஏதாவது பொருட்களை வாங்க முடியும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள் சொந்தங்களே. சரி, இப்போது இருக்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்கிறாங்க இல்லையா, அவருடைய சிந்தனைகளே வித்தியாசமா இருக்கிறது. அந்த வடிவில் சொல்ற மாதிரி தான், எப்படிரா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவ குட்டி பாத்தீங்கன்னா வயசுல சின்னவங்களா இருந்தாங்களும் அவங்க யோசிக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்கள் பாக்குறாங்க, அதிகமான விஷயங்களை கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க, புதுசு புதுசா சிந்திக்கிறாங்க. சில நேரங்கள்ல அவங்க யோசிக்கிறது நம்ம அந்த வடிவில் சொன்ன மாதிரி எப்படிரா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம குட்டிஸ் இந்த மாதிரி உலகத்தை பெருசு பெருசா பார்க்கும்போது நாமும் இப்போ தயாராக இருக்கணும். அதனால நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்புன்னு சொன்னால் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி. நேரம் இப்போது 9:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

இன்றைய ஸ்டாரத்தினையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மீனா. நேற்று நாளில் பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார் நடிகை மீனாவை பொறுத்த மட்டும் 1990 ஒரு புதிய கதை மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார். தொடர்ந்து ராஜ்குமரன் என் ராசாவின் மனசு திரைப்படத்தில் மாபெரும் வெற்றி அடைந்த பிறகு அவர் முன்னணி கதாநாயகியாக மாறியிருந்ததாக மீனா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நடிகர்கள் முத்து கமல்ஹாசனோடு அபய் சண்முகி விஜயகாந்த் சரத்குமார் அர்ஜுன் அஜித் விஜய் அனைத்து முன்னணி நட்சத்திரங்களோடும் இவர் நடித்திருக்கார் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. அவர்கள் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மீனா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தோடு எழுந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதா, லைட்டா தலைவலி காய்ச்சல் வருதுனா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மெல்டோல் எடுத்துக்கோங்க. சரிதானே, மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே சிறகடித்து பறந்து போகும். ஆக நீங்க செய்ய வேண்டியது என்னது, ஒரு மெல்டோல் இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இப்ப இருக்கிற குட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறாங்க. நான் சொன்னது போல நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. காரணம் அவருடைய சிந்தனைகளும் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. ஸோ அந்த சிந்தனைகளுக்கு நாங்கள் கட்டாயம் நீர் ஊற்ற வேண்டும். அப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போது இருக்கின்ற குட்டிசுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். எப்படி கை கொடுக்குன்னு சொன்னால், அதாவது இரும்பு சத்து, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும். இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு ஆங்கர் பீடியா ப்ரோ, ஆக MFGM தான். இதை நீங்க மறந்துடாதீங்க, அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி. நாட்டின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் வியக்கின்றோம். அதே போல ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது, இலங்கை சுங்கத்திணைக்களம் 2026 ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் பார்த்தீங்கன்னா 2 trillion, அதாவது பார்த்தீங்கன்னா 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 ஆண்டு செப்டம்பர் 15 அன்று கடந்திருக்கிறது. உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். இதன்படி 2026 ஆண்டுக்கான நிர்ணயிக்கப்பட்ட 2.27 trillion ரூபாய் வருமான இலக்கில் செப்டம்பர் 15 வரையிலான காலத்தில் 2 trillion ரூபாவை ஈட்டி 90% அதிகமான இலங்கை சுங்கத்தின் திணைக்களத்தை இப்பொழுது எட்டியிருக்கிறது. பாருங்கள், சந்தோஷமான விஷயம் இல்லை. ஆண்டின் முதல் 9 மாதங்களில் நிறைவடைந்திருக்கும் முன்னரே இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாகவும், முழு ஆண்டும் இலங்கை இலக்கை அடைவதற்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய ஒரு இலக்கையை அடைஞ்சிவிடும் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் சுமார் 2.07 billion ரூபாய் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை 1.85 trillion ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு முதல் 8 மாதங்களுக்கான மாதாந்த இலக்குகளை விட கூடுதலான வருவாயை இப்பொழுது பெற்றிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இது ஒரு நல்ல விஷயம் தான். சுங்க திணைக்களம் தனது வரலாற்றிலேயே மிக அதிகபட்சமான வருவாய் ஈட்டியதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் அப்படியே உங்களோட பகிர்ந்து கொண்டு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ML கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: நேரம் காலை 10 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள்.

0: உள்ளாட்டு செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மையத்தினைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபர்கமுகம் மற்றும் தென் மாகாணங்களின் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மையத்தினைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 7 புதிய பேருந்து சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் மகரகம, நுகைகொட, பத்திரமுலை, மாலபே, தெஹுவளை, மொரட்டுபை மற்றும் ஜாயல உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்கள் இணைக்கப்படவுள்ளன.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சூடானின் மேற்கு கோட்டோஃபான் மாநிலத்தில் அமைந்துள்ள தங்க சுரங்கம் ஒன்று சரிந்து விழுந்த விபத்தில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அல் நஹூத் நகருக்கு அருகில் அடுத்தடுத்து அமைக்கப்பட்டிருந்த பல சுரங்க பாதைகள் சரிந்து விழுந்தன. இதுவரை 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிறப்பு மீட்பு குழுக்கள் எதுவும் உடனடியாக வராததால் பிரதேச மக்களும் சக தொழிலாளிகளும் எளிய கருவிகளைக் கொண்டு இரவோடு இரவாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எமது அடுத்த மனத்தேழச் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அப்துல் நாசிர் வணக்கம்.
1: வணக்கம் சார். அருமையான அன்பான அமைதியான அறிவிப்பாளர்
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சொல்லுங்க, காலை அதாவது வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி?
1: நான் மார்க்கெட்டுக்கு வந்த இடத்துல
0: பாருங்களேன், எங்க போனாலும் வசந்தத்தை சிந்திக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க இருக்கீங்க.
1: சார்
0: சொல்லுங்க, மார்க்கெட் நிலவரம் எல்லாம் என்ன சொல்லுது?
1: மீன்
0: கிடக்கு,
1: மக்கள் நிறைய இருக்கிறார்கள்.
0: என்ன விலை கூடுதலா இருக்குன்னு உங்களோட அவதானம் சொல்லுது?
1: வளமையான விலை கூட
0: தான்.
1: மீன் செய்ய வேண்டாம், விலைய பாக்கியாவது வாங்க தான்.
0: நமக்கு தானே சாப்பாட்டுக்கு வேணுமே, அதுக்காக வேண்டி ரெண்டு இடத்துல விசாரிக்காம வாங்காதீங்க. கொஞ்சம் நல்லத பாத்து வாங்க தானே வேணும்.
1: ஆனா
0: நாசிர், உங்களை பற்றி ஒரு குற்றம் உண்டு வருது, அதான் எனக்கு என்னன்னு தெரியல.
1: இருக்கீங்களே,
0: ஒழுங்கா குடுக்கறது காசு தானே, பாத்து வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லையா? சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: ஆமா, பாடலை கேட்டு இருக்கு. மருதமனை என்றும் வதீதீன், மருதமனை ராபி மற்றும் ரவி, ஹிஜ்ராவீதி சலீம், அஸ்ரப் எஜல், நஜிமுதீன் மசூர் மற்றும் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் அடைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபானா கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தர்சினி குணசேகரன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பாப் டிரெய்லர் நிசார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ஆனந்தகுமார் ஜமுனா ஆனந்தி சுந்தர லக்ஷ்மி ஆனந்தகுமார் வந்திருக்கின்றார். அதாவது வெகு நேரமாக நான் அழைப்பையும் ஏற்படுத்துகிறேன், எனக்கு லைன் ஒரு நாளும் கிடைத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முந்தாச்சு வேகம் வந்துக்கிறாங்க. கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கழுதாவளையிலிருந்து ஜீவப்பிரயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 5 ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான், நான் ரிம்சான் இணைந்திருக்கின்றேன். மேறுவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா வந்துக்கிறாங்க. சின்னக்கிடை யாழ்ப்பாணத்திலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பத்தலை தங்கமலையிலிருந்து ஜமுனா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்று அப்துல் காதர் இணைந்திருக்கின்றார். அரையம்பதியிலிருந்து இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஃபைரூஸ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா இணைந்திருக்கிறாங்க. புஸ்தல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அஜித் வந்திருக்கின்றார். வணக்கம் பாட்டு தலைவர், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மஸ்கேலியாவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெயந்தி மாலா அணிந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பண்டார வலையிலிருந்து அந்தோணி ஜூட் இணைந்திருக்கிறாங்க. ஹேட்டன்ல ரொம்ப தெளிவாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீஹரன் குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் தொண்டைமானார் செல்வ சென்னதி சுதன் இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விந்தையான வியாழனில் வியப்பான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு ஷபாஸ் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் யாழ்ப்பாணத்திலிருந்து சகுந்தலா தேவி வந்துக்கிறாங்க. வணக்கம். நான் சுகமா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றது இங்கவே கேக்குது. இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேரம் 10:36.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
3: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சென்ட் தெரேசா வந்துக்கிறாங்க. கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பாலா அணிந்துக்கிறாங்க, ராஜகோபால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறது. எவ்வளவு இனிமையான பாடல்களை ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா அணிந்துக்கிறாங்க. இந்த நேரம் எங்களை நிகழ்ச்சியில் இடத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கழுதாவிலையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்துக்கிறாங்க. அதே போன்று மனோகரன் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவழி. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்ரா குறிப்பிடுகிறாங்க. லோகநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களை வசந்தம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தங்கத்துறை வந்துக்கிறாங்க. குமார் தங்கத்துறை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டு இருக்கிற இதேவேளை, என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள்னா, நான் ரவீந்திரன் நினைந்திருக்கிறேன் நீர்குழம்பிலிருந்து. ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பத்தில் இருந்தே ஒலிக்கும் பாடல்களை அவதானமாக சத்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. பூனாகலையிலிருந்து சஞ்சய் வந்திருக்கின்றார். அதே போன்று ஷாலினி இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் ஒன்று தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவலை. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மொரீன் ராஜகிரியிலிருந்து இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிற தேவலை. குறிஞ்சங்கனி அசுருதீன் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவலை. ருவான்வலையிலிருந்து ஷியாலினி இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹாப்டன் நவீன் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவ்வளவு வெள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. ஃபைசர் எழுந்திருக்கின்றார். எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உறவுகள் அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு நசார் வந்திருக்கின்றார் பேருவளையிலிருந்து. அது போன்று கமலஹாசன் நடந்திருக்கின்றார் பட்டித்தடலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் புத்தளம் வடிவேல் பிள்ளை எழுந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெயகாந்தா வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து ரிம்சான் எழுந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:48. நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம். இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மருதமனை பதேதி.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு, காரணம் நல்ல ஒரு பிளேன்றி சூடா குடிச்சாச்சு. சொத்தை நீங்க வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறீங்க அப்படின்றது விளக்கம்.
1: அதுதான்
0: சரி சொல்லுங்க. இப்ப வந்து உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாமே.
1: இந்த மின்னிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே.

0: மின்னிதிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடி கண்ணே.
1: அருமையான பாடலே அழகாக பாடி காட்டியிருந்தீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 10:54.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் கழுதாவளையிலிருந்து கலாவதி வந்துக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? நானும் சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, மிக நீண்ட இடைவெளியாக உங்களை காணவில்லை, நீங்க தான் வந்திருக்கிறீங்க. அதுதானே, நீங்க அங்க இருந்தே இலகுவா சொல்லிடுறீங்க. எடுக்கப்படுறப்பாடு எங்களுக்கு தானே தெரியும்.
2: லைன் கிடைச்சி இது வரும் போயிட்டு நீங்க ஆந்திரம் வாழ்க்கை விளம்பரம் போகும் பாட்டு போகும்
0: கலாவதி. வசந்தத்துல வந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க.
2: இரவு நல்ல பாட்டுகள் போட்டீங்க.
0: அதுதானே,
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சரி சொல்லுங்க, இந்த நேரம்
2: பாட்டு கேக்குறதுக்கு பத்மாவதி, நவமிகார் ருசான், காரதீவ் ரங்கநாயகி, தவராஜா, ஓட்டமாவடி கவிதா, குற்றவீதி கழுதாவள, சுமதி கவிதா, கோவிதா, அருண்மொழி, நகோ ஆகியோருக்கு நான் கேட்கிற ஒரு பாட தெரியல.
0: என்ன பாட்டு வேண்டும்?
2: ஓ நெஞ்சமே உயிரே ரஞ்சவி.
0: அஜய்யோ, ஏன் இப்ப உயிருக்கு தஞ்சம் ஆயிருச்சு? அப்படியா? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
2: நன்றி நன்றி.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.

0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது. வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக மூன்று முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் நவீன இருதய சிகிச்சை தொகுதியின் நிர்மாணப் பணிகளை நேற்று ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலவச சுகாதாரத்துறையை மேலும் மக்களிடம் நெருக்கமாக்குதல், உலகின் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மருத்துவ முறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் முறையான முகாமைத்துவ முறைமையை ஸ்தாபித்தல் என்பவையே இந்த முக்கிய பிரிவுகள் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். குறிப்பிடத்தக்க காலப்பகுதிக்கு பின்னர் நாட்டின் சுகாதார சேவையை பலமாக பேணிச் செல்வதற்கு தேவையான மனித வளம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தின் கடன் உதவியின் கீழ் 3,545 மில்லியன் ரூபாய் செலவில் 8 மாடிகளுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த இருதய சிகிச்சை தொகுதியின் மூலம் அதிநவீன இருதய நோய் மற்றும் இருதய மார்பு நாடி சத்திர சிகிச்சை வசதிகளை பிரதேச மக்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உருவாக உள்ளது. போலீஸ் நச்சான்றிதழ் பெறுவது தொடர்பான சிக்கல்களை முன்வைப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் இயங்கும் இத்தொலைபேசி இலக்கங்களூடாக போலீஸ் தலைமையகத்தின் விசேட கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சிக்கல்களை தெரிவிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இணையவழி முறைமையினூடாக போலீஸ் சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்ப சமர்ப்பிப்பது தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கணினி முறைமை மீண்டும் சீரமைக்கப்படும் வரை பிரதேச போலீஸ் நிலைய மட்டத்தில் சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் இடம்பெறும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யு வோட்லர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் 071-859-5946 அல்லது 071-859-5947 அல்லது 071-859-5948 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற முடியும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: யமனின் மஹரிப் பகுதிக்கு மேல் சவுதி அரேபியாவின் F-15 போர் ஹெலிகாப்டர் ஒன்றை தரைவழி வான் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியதாக ஹோதி அமைப்பினர் உரிமை கோரியுள்ளனர். இந்த நிலைமையில் பாப் அல் மந்தேப் கடல்வழி பாதைக்கு அருகில் மோதல்கள் தீவிரமடைந்தன.

0: தெரிவித்துள்ளன. மாரிஃப் வான்வெளியில் தாக்குதல் நடத்திய சவுதி F-15 போர் ஹெலிகாப்டரை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தங்களின் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியதாக ஹூதி ராணுவ பேச்சாளர் எஹியா ஷரியா தெரிவித்துள்ளார். இருப்பினும் சவுதி தரப்பில் இருந்து இந்த கூற்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான காலை நேர மணித்தியால செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: எந்நேரம் எந்நேரத்திலும் எப்பொழுதிலும் கேட்கக்கூடிய இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ராகம் சுகமானது நிகழ்ச்சியில கிரான் இருந்து தேவகி வந்துக்கிறாங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தரேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்கள் குரல்ல வந்து என்ன பாடல கேக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஏன் சரி சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து என்ன பாடல கேக்குறதா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். அப்ப சொல்லுங்க. இந்த பாடல கேக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க? தரதுக்கு நான் முயற்சி செய்யறேன். இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வீட்டுக்காரருக்காக மட்டும் பாட்டு கொடுங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். மருதமுனையில் இருந்து முகமது சாலை வந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க. நான் கடுவலையில் இருந்து மனோகரன் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை கொழும்பிலிருந்து ரேகா மகேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள், நாங்களும் வசந்தத்தோடுதான். கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார், என்னையே நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி இணைந்துக்கிறாங்க. திரணிகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்விழை ஹிரிஹரன் இணைந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்விழை மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார், அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்விழை ஜெயந்தி கலா இணைந்துக்கிறாங்க, மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பன்னீர் இருந்திருக்கிறாங்க, வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் மவுண்ட்ஸ் கார்மல் வீதியிலிருந்து ஜலா குமார் தினாஷன் இருந்துக்கிறாங்க, நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இந்தலகிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றனர். ஹரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தார்ஷினி வந்துக்கிறாங்க, வரக்காப்போலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் வசந்தம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் மதுசன் டெலுக்ஷன் பிரதீபன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெகன் குறிப்பிடுகின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனகேஸ்வரன் எழுந்திருக்கின்றார். தித்திக்கும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அண்ணா, உங்களுக்காகவும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கின்றார். நாகராஜன் எழுந்திருக்கிறாங்க, தோப்பூர் அஜன் சலூன்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜன் குறிப்பிட்டுகின்றார். அன்வர் இணைந்துக்கின்றார், ஆமர் வீதி லங்கா ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரிஸ்வான் முகமது இணைந்திருக்கின்றார், வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஒஸ்போன் விஜயகுமார் வந்துக்கிறாங்க, நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, நான் வெஸ்டர்ன் ராஜா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறார். இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள், நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மணிவண்ணன் வந்திருக்கிறார், மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நெஞ்சத்தை விட்டு அகலாத இனிமையான பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ஜலா வந்துக்கிறாங்க, குமுதராஜா அணிந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்விழை மாவனல்லையிலிருந்து நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:30. இப்போ சரோஜினி எட்டியாந்தோட்டையில இருந்து வந்துக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சமையல் வேலையெல்லாம் நெருங்கி கொண்டிருக்குதா இல்லாட்டி எனித்தானா?
1: எல்லாமே முடிச்சிட்டேன் சார்.
0: வெற்றிகரமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்க. சரி அப்பா, ஒரு மாதிரி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா பாட்டு கேக்குறேன்னா. அதுவும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் நேரம் போறதே தெரியுது இல்ல. சரி சொல்லுங்க சரோஜினி, நீங்க வந்து ரொம்ப விருப்பமான பாடல், இந்த பாடலை நான் எப்படியாவது மறக்கவே முடியுது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற பாடல், என்ன பாடல்?
1: இணைந்து
0: பாடல் கேட்பதாக இருக்கீங்க சரோஜினி.
1: முக்கியமான உங்களுக்காகவும் ஆட்டோ விஸ்வநாதன், ஓமஸ்ரீ, இன்னைய மகாதேவன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, சோப்பூர் கொட்டிக்கடை, ஈடன்,
0: இவர்களுக்காகவும் நமது வசந்தத்தை நினைப்பீங்க.
1: நீங்க
0: என்னப்பா இந்த அளவுக்குன்னு கண் தெரியலையா அப்படின்னு நன்றி.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது யாழ்ப்பாணத்திலிருந்து ஹரிஹரன் எழுந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பேசுறதாவே காணல, எப்படி இருக்கிறீங்க? யாழ்ப்பாணம் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்? மயங்கினேன் சொல்லு, தயங்கினேன். நீங்க எப்படி தயங்கிட்டு இருந்தா எப்படி விஷயம்? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.
1: நன்றி.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஓல்கோட் மாவட்ட மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்தராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபா, நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து நக்கீரன் இணைந்துகிறது. இவர்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது பாடல் தெரிவுகள் சூப்பர்ப எங்களின் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லோகநாதன் வந்திருக்கின்றார். அஞ்சனா அப்பார்ட்மெண்ட் கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவர்களை சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் இணைந்திருப்பதாகவும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அருமை புதுமை இனிமை சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசாத் சிராஜ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று யாழ்ப்பாணம் இஸ்மாயில் வந்திருக்கின்றார். மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்ஃபாஸ் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். கேகேஸ் ரோட் வெக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெருவுகள் கிருபானா, நானும் நிகழ்ச்சியோடு தான் எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நோட் சிவா வந்திருக்கின்றார். ஸ்ரீ பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குடவத்திலிருந்து பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கின்றார். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் எல்லாம் ரொம்பவும் பிடிச்சிருக்குது கிருபா அப்படின்னு சொல்லி மொரின் இணைந்திருக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. ரிஸ்வான் முகமது இருந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை நாங்களும் வசந்தம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை விச்சை இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் சிற்றியார் வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கோரி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வாழ்வுக்கு பலம் வீட்டுத்திட்ட முதற்கட்ட நிதியுதவி வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில். மட்டக்குடியில் கோர விபத்து, மூவர் பலி, 8 பேருக்கு காயம். ரயில் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு தோல்வியில் வளமை போன்று இடம்பெறும் ரயில் சேவைகள். யோசித்த மற்றும் வசந்த கர்ணகோடவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைக்கு. நாட்டில் பதிவாகும் 80% மரணங்களுக்கு தொற்றா நோய்களே காரணம். காசாவில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 21 பேர் பலி. இலங்கை இங்கிலாந்து 2வது T20 இன்று கார்டிபில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். வாழ்வுக்கு பலம் வீட்டு திட்டத்தின் முதற்கட்ட நிதியுதவி வழங்க நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. நிறுவனம் சார்ந்த பராமரிப்பின் பின்னர் சமூகமயப்படுத்தப்பட்டாலும் பாதுகாப்பற்ற மற்றும் அவதானத்துக்குரிய நிலையில் உள்ள அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களுக்கென இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு உட்பட இதற்கு இணைவான பராமரிப்பு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் ஊடாக வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. திட்டத்தின் முதற்கட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. 2026 வரவு செலவு திட்ட யோசனையின் ஊடாக ஒரு பயனாளிக்கு 20 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 200 மில்லியன் ரூபாய் இந்த வேலை 2000 மில்லியன் ரூபாய் இந்த வேலை திட்டத்துக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பித்திருந்த 1742 பேரில் 834 பேர் நிதியுதவியை பெற தகுதியானவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 837 பேருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரயில் ஊழியர்களின் பணிப்பகிஸ்கரிப்பை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ரயில் பொது முகாமையாளரை பதவி நீக்குவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் தொழிற்சங்கங்கள் பல 48 மணித்தியால வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கோட்டை புகுரத நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த பல ரயில் பயணங்கள் ரத்தாகின. எவ்வாறெனினும் இன்று காலை முதல் பல ரயில்கள் சேவையில் ஈடுபட்டிருந்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் கொழும்பு வரையிலான ரயில் சேவை இன்று காலை வலிமை போன்று இடம்பெற்றது. இதேவேளை ரயில் தொழிற்சங்க நடவடிக்கை தோல்வியடைந்துள்ளதாகவும் இன்று மாலை வலிமை போன்று அலுவலக ஊழியர்களுக்கான ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்குளி கந்தகூட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற

0: ஏற்பட்ட கோர விபத்தில் மூவர் பலியாகியுள்ளனர். ஆதிசோசு காரொன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது வீதியில் பயணித்த மூன்று முச்சக்கர வண்டிகள் மற்றும் நான்கு மோட்டார் சைக்கிள்களுடன் மோதியுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த மேலும் எட்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை விபத்தில் 64 வயதுடைய இருவர் மற்றும் 44 வயதுடையவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யோசித்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ஆகியோருக்கு எதிரான ஊழல் வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இதன்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த வசந்த கரணகொட மற்றும் யோசித்த ராஜபக்ச ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தனர். இதன்போது விடயங்களை கவனத்தில் கொண்டு நீதவான் இந்த வழக்கை பூரண வழக்காக ஆராய்வதற்கு அழைப்பு விடுப்பதற்கு உத்தரவிட்டது. உரிய தகுதிகளை பொறுத்து செய்யாத நிலையில் பிரதிவாதியான யோசித்த ராஜபக்சவை பிரித்தானிய அரச கடற்படை பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பியதன் ஊடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் நற்சான்றிதழ் பெறுவது தொடர்பான சிக்கல்களை முன்வைப்பதற்காக புதிய தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் இயங்கும் இத்தொலைபேசி எண்களூடாக போலீஸ் தலைமையகத்தின் விசேட கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சிக்கல்களை தெரிவிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இணையவழி முறைமையினூடாக போலீஸ் சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கணினி முறைமை மீண்டும் சீரமைக்கப்படும் வரை பிரதேச போலீஸ் நிலைய மட்டத்தில் சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் இடம்பெறும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யு வூட்லர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் 071-8-59-59-46 அல்லது 071-8-59-59-47 அல்லது 071-8-59-59-48 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற முடியும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பதிவாகும் 80 வீதமான மரணங்களுக்கு தொற்றா நோய்களே காரணம் என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களே முதன்மை பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் நவீன இருதய சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு ஆகிய இரு நோய்களும் ஒரே நேரத்தில் ஏற்படும் போது கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த நிலைமை உச்சத்தை தொடும்போது மாரடைப்பு ஏற்படுகிறது. இதேவேளை உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 50% நோய் தீவிரமடைவதை தடுக்கும் வகையில் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அத்துடன் நீரிழிவு நோயாளர்களில் 25% குறைவானவர்களே அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். உடுத்தும்புற மினி வேர்ல்ட் எண்ட் பகுதியுள்ள பார்வையாளர் மைய பள்ளத்தாக்கிலிருந்து தவறி விழுந்து 27 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரின் சடலத்தை மீட்கும் பணியில் ராணுவத்தின் குமாண்டோ படையினர் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய மாகாண அலுவலகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய மீட்பு பணிகளை ராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளனர். 17 பேர் அடங்கிய ராணுவ குழுவொன்று பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்றிருந்தது. சுமார் 355 மீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்திருந்த இளைஞரின் சடலத்தை மீட்கும் பணிகள் கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக உடுத்தும்பர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் மெனிக்கின்ன பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கொழும்பு மெட்ரோ பயணிகள் பஸ் சேவை இம்மாத இறுதியில் விரிவுபடுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திட்டமிடப்பட்ட பயணிகள் பஸ் சேவை வலையமைப்பை விவரிக்கும் வரைபடம் ஒன்றையும் அமைச்சர் தனது சமூக ஊடக பதிவினூடாக வெளியிட்டுள்ளார். குறித்த சேவை பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும். செப்டம்பர் மாத இறுதியில் மேம்படுத்தப்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லங்கா மெட்ரோ டிரான்சிஸ்ட் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட வழித்தட வரைபடங்கள் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் காணப்படும் போக்குவரத்து மையங்களுடனும் இணையும் 7 பயணிகள் போக்குவரத்து சேவையை விவரிக்கின்றன. இந்த வழியமைப்பு மகரகம, நுகேகொட, பத்திரமுல, மாலபே, தெஹிவளை, மொரட்டுவை மற்றும் ஜாயல உட்பட பல முக்கிய பிரதேசங்களை உள்ளடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகமுக மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நோவரலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொலநறுபை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். எனவே இதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: காசாவில் யுத்த சேதங்களுக்குள்ளான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 8 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது. பலர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காசாவின் டல் அல் ஹவா பகுதியுள்ள 6 மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்றை இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. 1 வருடத்துக்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினால் பகுதியளவில் சேதமடைந்திருந்த இந்த கட்டிடம் யுத்த நிறுத்தத்தின் பின்னர் மக்கள் பாவனைக்குட்பட்டது. எனினும் ஆபத்தான நிலையிலேயே கட்டிடம் இருந்ததாக காசா மக்கள் தெரிவித்துள்ளனர். மோதல்கள் காரணமாக இடம்பெயர்ந்த பலர் இந்த கட்டிடத்தை தற்காலிக தங்குமிடமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் எகிப்து மற்றும் ஐக்கிய நாடுகளின் தன்னார்வ ஊழியர்கள் பங்கேற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹோமஸ் நெருக்கடி காரணமாக பாகிஸ்தானில் நிலவும் எரிபொருள் பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது. அண்மையில் சவுதி அரேபியாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனால் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாகிஸ்தானில் 6வது முறையாகவும் எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நேற்று முதல் 1 லீட்டர் பெட்ரோலின் விலை 4 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அத்துடன் டீசல் லீட்டர் விலை 6 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. புதிய விலையாக 1 லிட்டர் பெட்ரோல் 380 ரூபாவுக்கும் 1 லிட்டர் டீசல் 409 ரூபாவுக்கும் பாகிஸ்தானில் விற்பனையாகிறது. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பாகிஸ்தானில் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் 800 சிசிக்கும் குறைவான இயந்திர திறன் கொண்ட வாகனங்களுக்கு பாகிஸ்தான் நிவாரண திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி இன்று கார்டிப்பில் இடம்பெறவுள்ளது. இலங்கை அணிக்கு சரித் அசலங்கமும் இங்கிலாந்து அணிக்கு ஹாரி புரூக்கும் தலைமை தாங்கவுள்ளனர். இரு அணிகளும் 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் மோதுகின்றன. முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் தொடரில் 1-0 என குறித்த அணி முன்னிலை வகிக்கிறது. இதேவேளை இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டி எதிர்வரும் 22ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: வாழ்வுக்கு பலம் வீட்டுத்திட்ட முதற்கட்ட நிதியுதவி வழங்கு நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில். மட்டக்குடியில் கோர விபத்து, 3 பலி, 8 பேருக்கு காயம். ரயில் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு தோல்வியில் வளமை போன்று இடம்பெறும் ரயில் சேவைகள். யோசித்த மற்றும் வசந்த கருணாகுடவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைக்கு. நாட்டில் பதிவாகும் 80% மரணங்களுக்கு தொற்றா நோய்களே காரணம். காசாவில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 21 பேர் பலி. இலங்கை இங்கிலாந்து 2வது T20 இன்று கார்டிவில். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இரவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானது வஸ்தம் எஃப்எம் நேரிப்பு புது 12:20 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்த புதிய நாள்ல ரொம்ப ரொம்ப உற்சாகமா இன்றைய பொழுது மதிய நிறை புதுகளும் நிகழ்ச்சியோடு நாங்க இணைந்திருக்கிறோம். வியாழக்கிழமை பொழுது வணக்கம் அபு.
1: வணக்கம் வணக்கம் வியாழக்கிழமை. வணக்கம் சீதை, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஓரிரு நாட்களின் பின்பு இரண்டு பேரும் நிகழ்ச்சியை
1: எங்க போனீங்க? நான் சரி ஊருக்கு போனேன். இந்த உமா பாக்கு,
0: நான் ஊருக்கு தான்.
1: இல்ல இல்ல, நீங்க இங்க சுத்தி இருக்கீங்க. நிறைய பேர் சொன்னாங்க எங்க போனீங்க.
0: நீங்க அடிக்கடி உண்மையே சொல்லுவா
1: வணக்கம். ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு எந்த பக்கம் வாங்க, வீட்டுல கச்சால், ரோட்ல கச்சால், வீடு இடத்துல கச்சால், இதெல்லாம் மறந்து இங்க வந்தீங்கன்னா ஆச்சிக்கா ஜாலியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இரகோலை
0: என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆஷிக்கா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க உற்சாகமாக டகசமாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-0-1-2-5-
1: சின்னான போட்டோன்னு சிந்தியில் அந்த போட்டோக்கில் போயிட்டு அப்படியா சின்னான உமாக்கு பாட்டு வாப்பாக்கு பாட்டு காக்காக்கு பாட்டு சாச்சாக்கு பாட்டு உம்மம்மா நானா கூட்டாளி மாறும் சொந்தக்காரங்களும் தாய்ப்புழலுக்கு பாட்டு வேணுமா இருந்தால் டபடமண்டு பேரில் டைப் பண்ணி எனக்கு டமாண்ட் எடுத்து போட்டிங்கன்னா டுமீன் ஆசிக்கான ஒரு பாட்டு உங்களுக்கு வரும்.
0: சரி ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபஹிட் பாடல் ஒலிக்க வருகின்றது, பாட்டு பார்க்கலாம்.

0: உற்சாகமாக சுவையின் பாடல்களோடு மதிய நேர குதிரும் நிகழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக கேட்டிருக்கிற இந்த நேரம் அட்டகாசமா நிகழ்ச்சி முதல் சொந்தமான நிஷா மாவனல்ல இருந்து வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? நிஷா பேசுறீங்க. எங்கிருந்து பேசுறீங்க? இருக்கோளை என்ன மாதிரி எப்படி போகுது ஊர் பக்கம் எல்லாம்?
1: மழையும் வெயிலுமா போய் கொண்டிருக்கு சார்.
0: இப்ப சொல்லுங்க, இப்ப மழையா வெயிலா?
1: இப்ப மழை வருது, வெயில் இல்ல.
2: வருது என்ன வரக்கூடாது? நீங்க என்ன செய்யணும்?
0: குளிக்கவே மாட்டாரு. மழை எப்ப வருதோ அந்த டைம்ல
2: பாத்தீங்களா என்ன? சரி சீதேவி, அப்புறம் சொல்லுங்கம்மா. தாரெல்லாம் மீக்காயிரக்கோளி உங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கும்
1: நேரம். எங்கட அண்ணன் அப்துல் மஜீத் அம்பகான், தங்கச்சி சசிமா அம்பகான், அருள்மொழி அசுல் நூர்ஜஹான், நசூர் அக்கரைப்பத்து பப்பட்டோட நிசா, ரெண்டு பேரும் சேர்த்தி கொடுங்க. சந்தோஷம் வாழ்த்துக்கோ. ரெண்டு பேத்துக்கும்
2: நன்றி. ஆய்வோம்.
0: நன்றி நன்றி. நீங்க ஒரு பிளேண்டி கேட்டதுக்கே அவங்க லஞ்சு
2: எப்படி கூட்டாளி மாற எப்படி சொல்லி உங்களுக்கு நீங்களும் இருக்கிறீங்களே.
0: திட்டுறாங்களே.
2: சும்மா திட்டத்தான் செய்ய நேரம் அடிக்கிற கைத்தான் அணைக்குனு சொல்லிக்கானுள்ள அன்பாய் குழந்தை கடிக்கிறது அதுவும் கொஞ்சம் வலிக்கிறது.
0: சரி சரி ஓகே. அவள் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் கெடுவாக்கலாம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ளோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: பாடல்களோடு உற்சாகமாக மதிய நேரத்தை கலகலப்பா
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க. மதிய நேரம் சொன்னாலே அந்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியும் இல்லாம வேற மாதிரியும் இல்லாம புது மாதிரி இருக்கு. என்ன மதிய நேரம்
0: கண்டிப்பா மதிய பொழுது அப்படின்னு சொன்னா
1: சாப்பிட்டு தூக்கம் போற நேரம் தானே, தூங்காதீங்க, பாட்டு கேளுங்க, ஆஷிக்கா இருங்கன்னு சொல்றதுக்கு
0: தான் ஞாபகம் வர்றது வந்து என்னுடைய நிகழ்ச்சி தான்.
1: ஆமா ஆமா மதிய நேரம் குதுகரண்ட அப்படித்தான்.
0: ஓகே இந்த நேரம் அழைப்பில் உதயா வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: தம்பி
0: எப்படி இருக்கீங்க?
1: உதயா நீங்க சரி சரி
0: எதிர்பார்க்கலதானே இப்படி ஒரு பதில உதயா? சரி சரி சரி ஓகே உதயா அபுல்னா அப்படித்தான் சரியா? அப்பப்பா
1: உதயா அப்ப தாராளம் ஈக்கா உதயா உங்களோட பின்னுறதுக்கு இந்த பாட்டு கேக்குறதுக்கு.
2: மனைவி சந்திரிகா, மகள் மினிஸ்தா, மகன் பிரிவின், அப்ப கணபதி பிள்ளை மற்றும் தரணிகள உடபாகியை சேர்ந்த தம்பி சந்திரமோகன் குடும்பத்தினர் அங்கிருந்த அனைத்து நண்பர்களுக்காகவும்.
1: பாதி தூக்கத்துல இருக்க மாதிரி சரி நன்றி தம்பி. நீங்க முந்தி ஸ்கூலுக்கு தலை பின்னியா போற பின்றதுக்கு முடி இருக்க வேணாம் என கெப் போட்டுருக்கீங்க கேப்பா
0: இந்த
3: நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
0: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை மீனா.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: நீலிமலை திரைப்படத்துக்காக பெற்றது இந்த பாடல்.
1: நீலிமலை
0: நேரம் 12:54.
1: சரி, நேரத்துக்கு கூட பேச நாசிக் நானா வந்தீங்க.
0: நாசர் வணக்கம்.
2: வணக்கம் அப்துல் நாசிர் மருதமணி. அன்புள்ள அறிவிப்பாளர்கள் அப்துல் நானா மற்றும் பூமினா
1: பாட்டு கேட்டு எல்லாமே அப்படி அந்த மாயும் யோசிக்காதீங்க. அப்புறம் அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது?
2: வேலையெல்லாம் கஷ்டமா தான் போகுது.
1: ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன கஷ்டமா
2: கடுப்பிடிக்கிறானு
1: மற்றும்
2: தண்ணிக்குமா
1: சாப்பிட்டு எடுத்து வர வருத்துவாங்க.

0: மதியம் 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் நடைபெறும் ஐந்தாவது தென்கிழக்காசிய ஏற்றுமதி கட்டுப்பாட்டு வருடாந்த மாநாட்டில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பங்கேற்றுள்ளார். இந்தோனேசியாவின் மூலோபாய வர்த்தக மாநாட்டின் கீழ் இந்தோனேசிய அரசாங்கமும் அமெரிக்காவும் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன. மூலோபாய வர்த்தக முகாமைத்துவம் தொடர்பில் பிராந்திய ரீதியிலான கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கு இந்த மாநாடு வாய்ப்பளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பிலும் மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. இதேவேளை மாநாட்டுக்கு இணையாக அமைச்சர் அனில் ஜெயந்த இந்தோனேசிய வர்த்தக அமைச்சரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக உறவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொஸ்மல் எனப்படும் நபரின் மைத்துனரான பூத்த களவா என்பவரை கொலை செய்ததாக கூறப்படும் சண்டோ என்பவரின் குழுவைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாந்தக நபர்களிடமிருந்து 21 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 4 வாள்கள், கூர்மையான ஆயுதம் மற்றும் 4 கையடக்க தொலைபேசிகள் ஆகியவை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான சட்டமூலம் ஒன்றை அமெரிக்க காங்கிரசின் பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியுள்ளது. லென்சோ கிரஹாம் சாங்சனிங் ரஷ்யா அண்ட் ஈரான் ஆக்ட் ஆஃப் த 2026 என பெயரிடப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 262 வாக்குகளும் எதிராக 159 வாக்குகளும் கிடைத்துள்ளன. கடந்த மாதம் அமெரிக்க செனட் சபையிலும் இந்த சட்டமூலம் 86-11 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதன்படி ரஷ்யாவின் பெருமளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% வரையான மேலதிக வரியை விதிக்கும் அதிகாரம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கிடைக்க உள்ளது. எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: மஜ்னு திரைப்படத்துக்காக பெற்றோர் சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து வந்தது. இந்த மனத்திரத்தின் முதல் பாடலாக வசந்த மிப்பி நேரம் 1:12. அது
1: இந்த நேரம் அதே நேர குதூகலத்தில் எங்களோட பேச தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன் வந்தீங்க.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஈரகோளே?
0: நீங்க
1: யாரமா இருப்பீங்க? சூர்யா, அஜித், கமலஹாசன், ரஜினிகாந்த்?
0: எனக்கு
2: சரியா சொல்ல முடியாது. சில ஆக்கள் பிரபு மாதிரி இருக்கிறான்னு சொல்றாங்க, சில ஆக்கள் காமி போன்சேக மாதிரி என்று சொல்றாங்க. இனி ஒரு ஒன்று சொல்றாங்க. நான் யாருன்னு
1: எனக்கு மொத்தத்துல நீங்க சொன்னதுல ரெண்டு பேரும் சைஸ் ஒரே சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. குண்டு போல என்ன?
2: என்ன
1: பைலா? ஒரு பைலா சொல்லுங்க. என்ன ஞாபகம் வந்த உடனே
2: ஞாபகம்
1: ஏதோ நான் கேட்ட மூலமா உங்களோட கிளி பறந்து போச்சுன்ற விஷயத்த லைட்டா சொல்லிட்டீங்க.
2: தனலட்சுமி, பத்மா, சாம்குமார், இந்த நேரத்துல ஐயா கனல் கல்லு இந்த நேரத்துல வசனங்கள் கொடுக்கும் அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி.
1: இவர் வந்து ஐயா கண்ணு ஐயா கானு சொல்லிட்டாரு.
0: ஐயா கண்ணு, சரி சரி, ஓகே. எல்லோருக்காகவும் நாங்க பாடலை கொடுத்துடலாம். அதுக்கு முன்பதாக வந்து இதே மாதிரி நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்கணும், எங்களோட இணைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அழைப்பு ஏற்படுத்துகள் என்று சொல்லுங்களே. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு சொல்லுவார்.
1: 01:02:01:01 இருக்கு. அப்படி மிலனிகா 01:02:01:01 அப்படி மிலனிகா.
0: தொடர்ந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக வாங்க, உங்களை இணைத்துக் கொள்ள நாங்க ரெண்டு பேருமே தயாரா இருக்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்து. முதன்மையான பாடல்

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அட்டகாசமான அருமையான ஒரு பாடல் நாங்க கேட்டு வந்திருக்கோம். இந்த பாடல் பிடிக்குமா அப்படி உங்களுக்கு?
1: இந்த மாதிரி பாட்டுகள் பிடிக்காது எனக்கு. யங் வந்து இப்ப இந்த அனிருத் மாய் பாட்டுகள் தான்
0: அந்த மாதிரி பாடலாம்.
1: யங் சேங்கர் ஏஜ்க்கு ஏத்த மாதிரி தானே கேட்கணும். இது கூட பழைய பாட்டுகள் என்ன அது
0: ரொம்ப ரொம்ப பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல்.
1: நானி யங்ஸ்டர்.
0: ஓகே அபுல், இந்த நேரம் வந்து எங்களை அழைப்பில் இணைந்திருக்கிறார் ஜெயசுதாஸ். பேசலாம். வணக்கம் ஜெயசுதாஸ்.
2: வணக்கம் ருஃபினா. வணக்கம் நானா.
1: வணக்கம் தம்பி. தார் பேசுறீங்க ஜெயசுதாஸ்.
2: நான் ஜெயசுதாஸ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. ஈரோக்குள்ள எங்க இருந்து பேசுறீங்க ஜிதேவி?
2: நான் ஈரோக்குள்ள இருந்து பேசுறேன்.
0: ஈரோக்குள்ள பக்கம் எப்படி இருக்கு ஜெயசுதாஸ் சொல்லுங்க. மலையாவில
2: அங்கேயும் சரியான மழையா இருக்குது. கொஞ்சம் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது.
1: நாங்க ஒரு அதுக்கு ஏதாவது செய்வோம். என்ன சூனி எங்க ஏதாவது செஞ்சு நிப்பாட்டு வாணா என்ன?
2: எறும்பு
1: வந்து கடிக்கும், கரும்பு வந்து இனிக்கும்.
2: என்ன
1: தெரியல தம்பி, நீங்க சொல்லுங்க. ஜிதேவி
2: கரும்பு நம்ம கடிப்போம்,
1: எறும்புங்களே கடி,
2: எறும்பு நம்மள
1: கடிப்போம். கிட்ட வந்துட்டாங்கன்னா
0: முடியல, முடியல.
1: இந்த ஆப்பிரிக்கா பிளாக் ஆப்பிரிக்கால பிறக்கிற குழந்தைக்கு எல்லாம் பல்லு என்ன கலர்ல இருக்கும்?
0: பிளாக், ஒயிட்டா தான், வெள்ளையா இருக்கும்.
1: நீங்க
0: இதுக்கான பதில் வந்து ஜெயசுதாஸ் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க வந்து சந்தோஷப்பட மாட்டீங்களே.
1: ஐயோ ஐயோ
2: ஐயோ,
1: ஜெயசுதாஸ் பேரை வச்சு உங்களோட சேர்ந்து
0: நீங்க
1: பாடல் கேட்கலாம்.

0: சுபஹிட்பாளர்களோட உற்சாகமாக மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குறுகிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற ஏத்தனையும் மஜித் வணக்கம்.
1: அன்பான வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அபுலாசன் தம்பி.
2: வணக்கம். என் பேர் கொஞ்சம் கஷ்டமா தான் வருது. என்ன மஜித்?
1: இல்ல இல்ல, தொண்டையில இருக்கு.
2: கழுத்துல போட்டிருக்க ரப்பரை கழட்டினீங்க. சரி,
1: ரப்பரை கழட்டின கழட்டப்பறம் தான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்ப உங்க பேரு சரியில்ல அபுலாசன் சார், எப்படி சுகமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சிதி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அம்பில, நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா மஜித்?
1: ஓ, இப்பதான் சாப்பிட்டேன்.
2: என்ன சாப்பாடு? பிரியாணி, புட்டு, தோசை, இடியாப்பம்.
1: ஐயோ, அது ஒண்ணும் இல்ல, மீன்கறியும் கொட்டுக்கோல சம்பளம்.
0: சூப்பர் தானே.
1: மீன் கழுவி ஆக்குறாங்க.
2: அருமையான
1: பாட்டு, நல்ல ஒரு பாட்டு போட்டீங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு சிங்கி சாங், சிங்கி சாங், சிகப்பு கலர் சிங்கி சாங், பச்சை கலர் சிங்கி சாங், மஞ்சள் கலர் சிங்கி சாங். அருமையான ஒரு பாட்டு ஒன்று போட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கணும்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சரி, ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: அடுத்த பாடலை கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபாஸ் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார் இருக்கும் தம்பி மோகினுக்காகவும், கொழும்பு பயனாளர் இருக்கும் அன்பு சகோதரி மும்தாஜ் பேன் அவரது கணவர் முகமது செல்ல மாலுக்காகவும், மாவனையில் என்றென்றும் மறவாத அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பருத்தித்துறை அருண்மொழிக்காகவும், அன்றாபுரம் பஸ் டிரைவர் ஃபாரூக், உங்கள் இருவரையும் சேர்த்துக்கொண்டு வசந்திங்களுக்கு அனைத்து உள்ளங்களை தான் கேட்போம் மேடம். வாழ்த்து தந்தது உங்கள் இருவருக்கு நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நல்ல ஒரு சாப்பாடு,
2: நல்ல சாப்பாடு. என்ன சாப்பிட்டு பாருங்களேன். நீங்க இறால் சாப்பிடக்குள்ள இறால் ஈரக்குள்ள எடுக்கிறியா இல்ல? என்ன
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை மீனா.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: உள்நாட்டு இறைவரை திருத்த சட்டத்தின்படி நீதிபதிகளின் சம்பளத்திலிருந்து முன்பண தனிநபர் வருமான வரி அறவிடுவதற்கு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்மானத்துக்கு சவால் விடுத்து மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் சங்கம் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள், மேலதிக நீதவான்களின் பிரதிநிதித்துவப்படுத்தி நீதித்துறை உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாய தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கம் ஆகியன மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. குறித்த மனுக்களை நிராகரித்த உயர்நீதிமன்றம் உள்நாட்டு இறைவரை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1991 37 இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் விதிகளுக்கும் 2014 9 19 தேதி அமைச்சரவை தீர்மானத்தின் பரிந்துரைகளுக்கும் முரணாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்காக 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு அப்பால் வருடாந்த கட்டணங்களை ஒரே தடவையில் அறவிடாமல் வழங்கியமையே முன்னாள் தலைவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டாகும். இதற்கமைய சந்தேக நபர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: புலம்பெயர்வோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய விசா சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் விசா மாற்றம் செய்து ஆஸ்திரேலியாவில் தங்கியிருப்போர் மற்றும் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன. புதிய நடைமுறைகளின் கீழ் பல சர்வதேச மாணவர்கள் கல்விக்காக ஆஸ்திரேலியா வரும்போது தங்களது துணைவர் அல்லது பிள்ளைகளை அழைத்து வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவுள்ளன. அத்துடன் ஒரு வகை விசாவிலிருந்து மற்றொரு வகை விசாவுக்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து தங்குவதை தடுப்பதற்கும் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. வேலை மற்றும் விடுமுறை விசா மூலம் ஆஸ்திரேலியா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 2வது மற்றும் 3வது ஆண்டுக்கான விசாக்களை வழங்குவதில் குலுக்கல் முறையை அறிமுகப்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2028 ஆண்டளவில் வருடாந்த நிகர வெளிநாட்டு குடியேற்றத்தை 225,000 பேராக குறைப்பதே ஆஸ்திரேலியா அரசாங்கத்தின் இலக்காகும். எமது அடுத்த மனித்தள செய்தின 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இப்போது வார நாட்கள் ஏனிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். நிமிர்ந்த நடை.

0: இசைப்பிள்ளையா ரஹ்மான் இசையில் ஸ்டார் திரைப்படத்துக்காக இடம்பெற்று பாடல் கேட்டுட்டு வந்திருக்கு. நேரம் 2:12 நிமிடம். இந்த நேரம் டீமாவோட பேசலாமா?
1: பேசதானே ஒண்ணு டீமாவோட
0: பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேரு சார்?
1: இப்ப டீமான்னு பேரை மாத்தினீங்க.
0: என்ன பேர்? நவரத்னம். அப்படியா?
1: நவரத்னம். எங்க நோனாவாட்ல இருக்கிறீங்க?
2: என்ன
0: பக்கம்
2: வந்தாங்க?
1: நவராத்திரம் வீட்லயா? அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, என்ன நடக்குது?
2: நடப்பு
1: கடிக்க முடியாத கனி எது?
2: தெரியாது.
1: தெரியுமா கடிக்க முடியாத கனி எது? நீங்க போறீங்க தானே புதிய வீட்டுக்கு? பெல்கனி.
2: பாட்டுக்கெல்லாம்
1: பாட்டு பாடும் போது என் காத ஒரு கையில மூடிக்கொண்டு பாடுறாங்க. காத புண்ண வெளிய சவுண்ட் வராத, வாய புண்ணத்தான் வெளியே வராது. காதால
0: பாடுறேன்
1: பாட்டு ஓணும்.
2: குடும்பத்துக்கும் தங்கத்தை கொட்டாமல் என்னன்னு வசிக்கும் ராஜன குடும்பத்துக்கும் தர்சன குடும்பத்துக்கு கேட்க மேடம்.
1: நன்றி. போக பாத்தீங்க நோனாவாடு குழந்தைகளை கூட்டி போவோம் பள்ளிக்கால்ட்ட வயலி
0: இல்ல? ஏன் அப்படி அங்க போக கூடாதா?
1: போதா உனக்கு சும்மா போறீங்களே, குழந்தைகளை கூட்டிக்கொண்டு நோனாவாடுக்கு போறேன்.
0: ஆமா சரி.
1: மூத்த பொண்ணு உங்களே மாதிரிதான் ரெண்டாவது அந்த பேக்க தூக்கி போட்டு.
0: ரொம்ப நன்றி. என்ன மாதிரி
1: வாழ்க வாழ்புட.
0: சரி ஓகே. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு எது கொள்ளணும் பாருங்க. விரும்பி கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். மலைக்குடி தலைமை சிலக்கங்கள்
1: மஞ்சக்கொண்டாடு இல்லையா?
0: அது ரொசல்ல கம்மைக்கு தான் போகணும்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
3: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
4: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
8: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: தீவிரமாக மதிய நேர குதிரைகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அருமையான ஒரு பாடல் வான்மதி திரைப்படத்திற்காக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல்.
1: வைகைகாந்தி அப்படி என்ன
0: வான்மதி
1: வான்மதி என்ன நீ பேரை மாத்தி செல்லல்ல இருப்பினன்ற செல்லணும்.
0: சரி ஓகே. அவள் இந்த நேரம் ஏராளமான சொந்தங்களை என்னுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தன்னுடைய பெயர்களை பதிவிட்டிருக்கிறாங்க. அணிந்து கொள்ளலாம். லோகநாதன் இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த மதிய நேர வணக்கம் இருவருக்கும். கூழான வணக்கம் அப்படின்னு சொல்லி மஸ்கிலியா கங்கைவத்தையிலிருந்து நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சொல்லி டிஷான் டிலான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா ரித்திக் சச்சின் தனுக்காக பாடல் கேட்டிருக்கிறார். ஜனா சுகீத் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி திருநீகளின் நூறிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். திமிரிகள் சேலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். குடும்ப 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. அதே போல தொண்டிமானார்லிருந்து சுத நிகழ்ச்சியோடு
1: நிமல் குமார் வந்திகா ஆய்வான் கோமத புரோகிராம் கேட்டிருக்கிறார்.
0: சரி ஓகே. அவரும் தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருக்க அப்படின்னு சொல்லணும். அதே போல பூனாக்களிலிருந்து ஜெயஸ்தாஸ் இணைந்திருக்கிறார் அன்பு கலந்த வணக்கங்களோடு. அதே போல சிவராஜ் இணைந்திருக்கிறார். ஆண்டனி ஜூட் இணைந்திருக்கிறார் பண்டாரவாளியிலிருந்து. ஃபைசர் முகமது இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தியாந்தோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். செங்கலிலிருந்து ஷக்கில் ஆபும் நிகழ்ச்சியோடு
1: அத்தியாந்தோட்டையில கரா கூட வடத்தாட்டு ஃபைசர் வந்திருக்கா வடைவள் அந்த மாதிரி உங்களோட பாட்டுகளும் அந்த மாதிரி அருமை அருமை ஃபைசர்னால வந்திருக்கார்.
0: சரி ஓகே. எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் நாங்க கேட்டுட்டு வரலாமா?
1: கேட்கத்தானே ஓடும்.
0: சரி கேட்டுட்டு வரலாம். இசை புயல் இசையில் பவித்ரா திரைப்படத்துக்காக நடைபெற்ற மற்றும் ஒரு அழகான அருமையான பாடல் ஒடிக்க வருகின்றது. கேட்டு பார்க்கலாம் வாங்க.

0: தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறார் சிங்காரவத்தையிலிருந்து. அதே போல மீண்டும் தமிழ்நாடுலிருந்து பால கார்த்திகா சொந்தங்களுக்காக பாடல் விபிக்கிறாங்க.
1: மணிக்குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் அடுத்து நாங்க கேட்க போறது அபுல்ஹாசன் இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு
1: அழகானதாட்டா. ஹேப்பி பர்த்டே மீனதாட்டா.
0: நேற்று அவங்களோட
1: பர்த்டே. திரை உலகின்

0: ஆரம்பிக்கும் ஆறு திரைப்பட பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நின்றிருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்று
0: பிரேமுடன் ருஃபினா, வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நன்றி ருபீனா மற்றும் அபுல் ஹாசன். நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: 98.8 வசந்தம் எஃப்எம் அளித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரராக இலங்கை கிரிக்கெட் வீரர் சோனால் தினுஷா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சோனால் தினுஷா இந்த விருதை பெறுவது அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் இதுவே முதல் முறையாகும். இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்ற ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்பதாக இலங்கை அணிக்காக 3 டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரமே விளையாடியிருந்தார். இடதுகை துடுப்பாட்ட வீரரான சோனால் தினுஷா இந்தியாவுக்கு எதிராக 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக திகழ்ந்தார். அவர் அந்த தொடரில் மொத்தமாக 420 ஓட்டங்களை பெற்றதுடன் 140 என்ற ஓட்ட சராசரியையும் பதிவு செய்தார். இதில் 3 சதங்களும் ஒரு அரை சதமும் அடங்குகின்றன. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சிறந்த வீரராக விருதை பெற்ற பின்னர் கருத்து தெரிவித்த சோனால் தினுஷா, தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே இத்தகைய அங்கீகாரம் கிடைப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ICCக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மற்றொரு உள்நாட்டு செய்தி. மட்டக்குளியில் நேற்று இடம்பெற்ற விபத்து சம்பவத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட காரின் சாரதி எதிர்வரும் 30 திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் புதுக்கடை 7 இலக்க போக்குவரத்து பிரிவு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: HIV தொற்றின் வேகமான அதிகரிப்பு காரணமாக பிஜி அரசாங்கம் தேசிய சுகாதார அவசரகால நிலை பிரகடனப்படுத்தியுள்ளது. 2025 ஆண்டு மட்டும் பிஜியில் 2016 புதிய HIV தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது முந்தைய ஆண்டின் ஒப்பிடுகையில் 27% அதிகரிப்பாகும். பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகள் மற்றும் போதைப் பொருளை ஊசி மூலம் பயன்படுத்துவது, ஊசிகளை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை HIV தொற்றுகள் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன. எமது அடுத்த மனத்தியாள செய்தியினை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: செல்வம்
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 உங்கள் சிந்தோடு கிடைந்து இருக்கலாம்.
1: அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.il என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் கேட்டு மகிழவும் போறீங்க.
0: சரி, அதாவது ஒலித்த முதலாவது பாட்டை போல அப்படி பாக்குறது என்ன அப்படிங்கிற மாதிரிதான். நீங்க வந்து சத்தமா டியூன் பண்ணி வசந்த மேஃபம் கேட்கணும். 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்ட நீங்க இன்னைக்கு பொடுதாக நிகழ்ச்சியின் ஊடாக தெரிந்து கொள்ள போறீங்க. அதாவது ஆனந்தி, நோய்கள் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. கோடை காலம் வந்த ஒரு நோய், மாரி காலம் வந்த ஒரு நோய், ரெண்டும் சேர்ந்து வந்த ஒரு நோய், வராட்டி ஒரு நோய், நோய் இல்லாத நோயே இல்ல அப்படிங்கிற மாதிரி.
1: நோய் வர்றது பிரச்சனையா, அதாவது இருக்கிறது பிரச்சனையா,
0: ரெண்டுமே பிரச்சனை தான். நாட்டுல வந்துட்டு இடம்பெறுகின்ற இந்த மொத்த மரணங்களில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக உயர் அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்கள் ஆகியவை முன்னிலையில் இருக்கிறது. அதிகமாக நிறைய பேருக்கு அந்த பிரஷர் கூறுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, நீரிழிவு நோயால மரணங்கள் தான் அதிகரித்து இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு நோய்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பது மட்டுமல்லாமல் ஒருவருடைய உடல் நலத்தில் பல்வேறு சிக்கல்களையும் ஏற்படுத்துகின்றது. அந்த நோய் சுமார் 50% மட்டும்தான் முறையான கட்டுப்பாட்டில், அதாவது ஒழுங்கான பரிசோதனை செய்து அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கிறதும், அது அந்த நோய்க்கான ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்றதுமாக இருக்கிறாங்களாம். சோ அதுல வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்துட்டு நீரிழிவு நோய்கள் நோயாளிகள் வந்துட்டு சுமார் 25% மட்டும்தான் முறையான கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களாம். இப்போது அது வந்துட்டு தற்போது சமூகத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்போ நிறைய நவீன மருத்துவங்கள், மருத்துவ வசதிகள்லாம் வந்துட்டு தானே. ஸோ 30 வயதை தாண்டிச்சுன்னு சொல்லி சொன்னா முழு உடல் பரிசோதனை நாங்கள் மேற்கொள்ளணும். அதே போல அந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்ளணும். நிறைய பேர் வந்துட்டு நோய் தானே, மருந்து போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? சோ மனசை கட்டுப்படுத்தணும், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, ஆமா, பார்வைகளை கட்டுப்படுத்தணும், பார்க்கும் போது ஆசையா இருக்கும் சாப்பிடும் போது, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. எனவே நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனம் செலுத்தும் போதுதான் இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனையில இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
1: அதே நேரம் சியார், கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை வந்து செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து விவரிக்கப்படும் என வந்து எதிர்பார்க்கப்படுவதோடு, கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து திட்டமிடப்பட்ட பேருந்து வலையமைப்பின் விரிவாக்கம் வந்து வரைபடங்கள் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வந்து பகிர்ந்திருக்காரு. சரியா, சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்த சேவை பணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்றும், செப்டம்பர் மாதம் இறுதியில் கூடுதல் செயல்பாடுகள் தொடங்கும் எனவும் வந்து அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. லங்கா மெட்ரோண்டு என்ற பெயரில் வந்து வெளியிடப்பட்ட வழித்தட வரைபடங்கள் வந்து கொழும்பை பல முக்கிய புறநகரங்கள் பகுதியிலும் போக்குவரத்து மையங்களுடன் இணைய குழு 7 சேவைகள் வந்து விரிவாக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த வலையமைப்புகள்ல வந்து ஜியார், மகரகம, நுகைகொட, பத்திரமுள்ள, மாலம்பு மற்றும் தெகிவள, மொரட்டுவ மற்றும் ஜாயில் ஆகிய பகுதிகளில் வந்து பிரதேசங்கள்ல வந்து முக்கியமாக உள்ளடக்கியுள்ளதாக வந்து அவர் தெரிவித்திருக்காரு.
0: நல்ல விஷயம். ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்தும் நல்ல பாடல்கள் வரும், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். 5 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சுவரான பாடல், காதலில் விழுந்தேன்,
0: விஜய் ஆண்டனியினுடைய சுவரான பாடல் கேட்கலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 9 79 76 38.

0: பாம்பே திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். யாரும் தூங்கல தானே?
1: அதிகபட்ச சில்லறை விலை வந்து 590 ரூபாய் என குறிக்கப்பட்டிருந்த போதிலும் அது வந்து 615 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை மற்றும் காலாவதியான குடிர்பானங்கள் விற்பனை வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டு இதுக்கு வந்து வழக்கு செய்திருக்காங்க. 2026 ஆண்டு செப்டம்பர் 3 தேதி வந்து பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வந்து பிரதிவாதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து 2,00,000 அபதாரம் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க.
0: சரி பாருங்களேன், சொன்ன விலைக்கு மேலதிகமாக விற்றா விற்கும் போது நிறைய பேர்
1: 2 ரூபாய்னா பரவாயில்ல, கொஞ்சம் விலை கூட.
0: நிறைய நாட்கள் வந்துட்டு நுகர்வோர் விவகார சபைக்கு அது கூடுதலான, அதாவது சொல்லப்பட்ட விலை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்பவர்களுக்கான தண்டப்பணங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜரப்படுத்தி நிறைய தண்டப்பணங்கள் அறவிடப்பட்டிருந்தது. எனவே நீங்க சொன்ன விலைக்கு 1 ரூபாய் கூட அதிகமாக எடுக்காதீங்க, அந்த விலைக்கு நீங்க வில்லுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அது மட்டுமல்ல, கொழும்பு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கு இல்லையா, காலையில இருந்து இரவுல
1: இருந்து ஒரே மழை,
0: வெயில காண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா.
1: இப்படிதான் ஜியார், வெயில் அடிச்சாலும் பேசுறீங்க, மழை பெஞ்சாலும் பேசுறீங்க, இப்ப என்னதான் பண்றது?
0: நாங்க இப்ப பேசல, இப்ப வேறது பேச வந்திருக்கிறோம். சரி ஓகே, இந்த கொழும்பு நகரில் பெய்த கனமழை காரணமாக குறிப்பாக சொல்ல போனால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் பெருமளவிலான வழக்கு ஃபைல்கள் வந்துட்டு அந்த கோப்புகள் வந்து நீரில் நனைந்து இருப்பதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறது. அண்மையில் ஆனந்தி வந்துட்டு கொழும்பு மாவட்டத்தின் நீதிமன்ற கட்டடத்தினுடைய, அதாவது பழைய கொழும்பு மாவட்ட நீதிமன்ற கட்டடத்தினுடைய ஒரு பகுதி அண்மையில் இடிந்து விழுந்தது தானே, போடுதாக நிகழ்ச்சியிலும் அதை பத்தி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வழக்கு கோப்புகளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து, எக்கச்சக்கமான ஃபைல் இருக்கும், ஒருத்தருக்கே நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்கள்லாம் எடுத்து ஒரு கொள்கலனில் வந்துட்டு சேமிச்சு வச்சிருந்துருக்கிறாங்களாம். இருந்தாலும் நேற்றிரவிலிருந்து பெய்த இந்த கனமழை காரணமாக அந்த ஃபைல்கள் வந்துட்டு நீரில் நனைந்து இருக்கிறது. இப்போ வந்துட்டு அதெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னால் வெயில காய போடுறாங்க. வெயிலே இல்லது உங்களுக்கு தெரியுது. ஓகே, வெயில காய போடுறதுக்கான நடவடிக்கைகள், அதை உலர்த்தி எடுப்பதற்கான நடவடிக்கைகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வட்டாரங்கள் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி ஓகே, அது மட்டுமில்ல, நிறைய ஃபைல்கள் வந்துட்டு சேதமடைந்து இருப்பதாக சொல்றாங்க. சரி ஓகே, பார்க்கலாம், எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வெயில் வரணும் இல்ல, வெயில்னா வறட்சியான இடங்களுக்கு போகணும்.
1: சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் டும் டும் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:34.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8. வசந்தம் FM அண்ணாமலை.
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
7: அனுசரணை வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல்.
1: சுபரான ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து புத்தளத்தை நோக்கி பயணித்துட்டு இருக்கிற தஸ்லீம், உமாஜின் அண்ட் பானு எல்லாரும் வந்துட்டு சிபிஎன் 84-62 வாகனத்துல இப்ப பயணித்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாடல அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிடலாம். சரி, போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மழை ஒரு பக்கம் இருக்கு, வறட்சி ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் மழை, அந்த பக்கம் வறட்சி, அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துல வெளிநாட்டில் பயணிக்கிறவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய குடியேற்ற திட்டத்தின் கீழ சர்வதேச மாணவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வருவதற்கான கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக இப்ப ஆஸ்திரேலியா குடிவரவு அமைச்சு தெரிவிச்சிருக்கிறது. எனவே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இந்த புதிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான சர்வதேச மாணவர்கள் ஆனந்தி பார்க்கின்ற போது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இனி கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் நீங்க கேட்கலாம், ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகின்ற சர்வதேச மாணவர்களுக்கு இந்த புதிய நடவடிக்கை பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புதிய பாதிப்பு, அதாவது புதிய நடவடிக்கையால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேரம் இந்த தீவிர வறட்சி காரணமாக 500,000 ரூபாய் செலவிட பயிரிட்ட பயிர்கள் வந்து முற்றிலும் அழிந்து போயுள்ள நிலைமையில் வந்து அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை என அங்குரங்கொட பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட 31 சிங்ககாம பகுதியை சேர்ந்த விவசாயியான ஏஜி திலகரத்ன பண்டார வந்து கவலையாக தெரிவித்திருக்காரு. கூலி ஆட்களை அமர்த்தி வந்து 2 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அன்னாசி மற்றும் வாழைப்பழங்கள் ஆகியவற்றை வந்து இவர் பயிரிட்டு இருக்காரு. இதற்காக சுமார் வந்து 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவும் செய்திருக்காரு. கடுமையான வறட்சி காரணமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிணற்று நீர்கள் வந்து வற்றிய காரணமாக பயிர்கள் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போயுள்ளதாக வந்து அவர் கவலைக்கிடமாக வந்து தெரிவித்திருக்காரு.
1: நிறைய இடங்களில் வறட்சியால பயிர்கள் அழிஞ்சு போயிருது, அதே போல மழை ஒரு பக்கம். சரி, ஓகே, நல்ல பாடல்கள் வரும், தொடர்ந்து முடிந்திருக்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி விடும்.

0: எதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒளித்தொய்கிறது பாடல்.
1: நேரம் 3:47.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மீனா. ஒலிக்கும் பாடல் இது நாட்டாமை திரைப்படத்திற்காக.

0: என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். அடுத்த மனித அளத்தோடும் போடுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாடு முழுவதும் 500 டிஜிட்டல் வகுப்பறைகள் மற்றும் 900 ஸ்மார்ட் உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் கல்வி வேலை திட்டத்திற்கு சீன அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கைக்கான சீனாவின் புதிய தூதுவருக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் அது தொடர்பிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அடுத்த வருடம் சீன இலங்கை ராஜதந்திர தொடர்புகள் ஆரம்பிக்கப்பட்டு 70 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கல்வி, டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இருதரப்பும் அவதானம் செலுத்தியுள்ளன. இலங்கை விமான சேவைக்கு அகண்ட தட்டுகளை உடைய புதிய விமானங்களை நிராகரித்தமையினால் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளமை குறித்து ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவிக்காக தாக்கல் செய்யப்பட்ட பிணை குறித்து கிரிக்கெட் வீரர் அரவிந்தடி சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடிவராந்து உத்தரவை மீளப்பெற நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அடுத்த கட்ட நகர்வை நிறுத்துவதற்காக யமன் ராஜ்யத்தின் ராணுவத்தினரை முன்னிலைப்படுத்தி பலத்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேற்கு டைஸ் பிரதேசத்தின் அல்கதாக் மற்றும் மக்பானா ஆகிய பகுதிகளில் மோதல்கள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாகவும் ஹவுத் இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. எமது அடுத்த மாநில செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை

0: சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு இரண்டாவது மனத்தில தொடுகிடுந்து இருக்குன்னு அந்த பாட்டுல கேட்டு கேட்டு அப்படியே அதுக்குள்ள இருந்ததுனால பாட்டு முடிஞ்சது கூட தெரியும்.
1: காதல் அழிவதில்லை திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் பாடிய ஒரு அழகான பாடல்.
0: ஓகே, 102.6 102.8 உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜி ஆர் ஆனந்தி ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். இந்த மனிதத்தில் என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் ஐபோன் வந்தது, ஆரஞ்சு கலர்ல வந்தது, செம்மஞ்சள்ல எல்லார கையிலயும் பார்த்தா அந்த கலர்ல தான் இருந்தது. ஒரு காலத்துல அந்த கலர் பிடிக்காது, ஆனா இப்ப எல்லாரும் கையிலயும் அந்த கலர் எந்த கைக்கு வராதா அப்படின்ற ஏக்கமா இருந்தது. இப்ப புதிய மாடல்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, அதுல குறிப்பாக சொல்ல போனால் என்ன எதுக்காக இந்த அப்டேட் அப்படின்னு சொன்னா, நாளை முதல்ல இருந்து ஐபோன் 18 ப்ரோ மற்றும் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்களுடைய மாடல்கள் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்ப விலையை பார்க்கின்ற போது ஆனந்தி, 1.64 லட்சம் மற்றும் 1.79 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில நாளை முதல் வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாதான் நீங்களுடைய நாட்டுக்கும் வரும்
1: அப்படிங்கிறீங்க. ஆமா, அப்ப வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க.
0: அது நம்மள வித்தா கூட வாங்க முடியாது, அது அந்த பக்கம் இருக்கு.
1: சரி, இப்ப பாத்தீங்கன்னாச்சியா, ஒரு இத எப்படி சொல்றது, இதுக்காக எல்லாம் இதெல்லாம் ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு
0: நடந்துச்சுல்ல. நான் எப்படி சொல்றேன்னு சொல்றேன்
1: என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் வந்து தாய் வீட்டிற்கு இருந்து மாமியார் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுத்த மனைவிய வந்து, சரியா,
0: அப்படின்னா
1: மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு வச்சுங்களே, சரியா, வீட்டுக்கு கூப்பிட்டவ அந்த கணவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீ என்னோட வீட்டுக்கு வர முடியாது தானே அப்படின்னு சொல்லி மூக்க கடிச்சு வச்சுட்டாரு.
0: கோவப்பட்டாலும் அடிச்ச உடனே பேக்க தூக்கிட்டு போயிருவாங்க, சரியா. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, கணவர் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ ஒன்று அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, பேகை தூக்கிட்டு வெளியில போவாங்க, ஆற போக்காட்டுவாங்கன்னு தெரியுமா, பேகை கொண்டு தூக்கி அணிஞ்சிட்டு கணவரை விட்டுட்டு திறத்தி கதை அடிச்சிருவாங்க, கேட்ஸ் போக மாட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வருடத்துக்கும் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இது புதிய ஒரு தண்டனை தான் இருந்தாலும் பார்த்து சுதானமா தான் இருக்கு.
1: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக டிமானின் இசையல்,
0: மேல ஒரு கண்ணு
1: அப்படியா.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை
1: ஸ்டோரி குட்டி ஸ்டோரி என்ன சொல்றா பாருங்க
2: லெட்சுமிங்க குட்டி ஸ்டோரி பே அட்டென்ஷன் லிசன் டு மீ
3: குட்டி ஸ்டோரி
1: குட்டி ஸ்டோரி
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது.
3: ஓடுகாத நிகழ்ச்சியில் இன்று நாளுக்கான இந்த மனிதத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
5: ஒரு பெரிய காட்டில் வந்து சிங்கம் ஒன்று வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அந்த காட்டில் ஒரு நாள் வந்து கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. குடிக்க தண்ணீர் இல்லாம எல்லா மிருகங்களும் தவித்திருக்கு. சரி, அப்போது சிங்கம் வந்து எல்லா மிருகங்களையும் அழைத்து நாம் ஒருவருக்கு ஒருவர் தனித்தனியாக தண்ணீரை தேடினால் நேரமும் சக்தியும் வீணாகிவிடும், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தண்ணீரை தேடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா, சில மிருகங்கள் நீ ராஜா, நீ போய் தேடு, சரியா, நாங்க பின்னால வரல என்று சொல்லி இருக்கு. சரியா, அதற்கு சிங்கம் தலைமை என்னது, தலைமை என்பது வந்து முன்னால் நின்று கட்டளையிடுவது மட்டுமல்ல, சரியா, மற்றவர்கள் சொல்ல முடியாத, சரியா, மற்றவர்கள் செல்ல முடியாத ஒரு பாதைக்கு முதலில் நாம் நடந்து காட்டுவது தான் என்று அப்படின்னு சிங்கம் சொல்லியிருக்கு. சரியா, சிங்கம் முன்னால நடக்க, சரியா, முதல்ல சிங்கம் நடந்த பிறகு அடுத்து யானை, குரங்கு, மான், பறவைகள் எல்லா மிருகங்களும் பின்னால் அப்படியே தொடர்ந்து சென்றிருக்கு. நீண்ட தேடலுக்கு பிறகு வந்து ஒரு சிறிய நீரூற்றை வந்து கண்டிருக்காங்க. எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியா அந்த தண்ணீரை குடிச்சு மகிழ்ந்திருக்காங்க. அப்போது ஒரு சிறிய குரங்கு சிங்கத்திடம் கேட்டதா, நீ ராஜாவாக இருப்பதால் தானே எல்லாரும் உன்னை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இல்ல சரியா, நான் அவர்களுக்கு வந்து முதலில் நடக்க தயாராக இருப்பதால் தான் அவர்கள் என்னை பின்பற்றுகிறார்கள். சரியா, முதல்ல நான் நடக்கிறேன், அதனால அதை பார்த்துதான் மற்ற மிருகங்கள்லாம் பின்னாடி நோக்கி நடக்குது அப்படிங்கறத சொல்லி இருக்குது.
3: அதாவது தலைமைத்துவம் என்பது உயர்ந்த இடத்தில் நிற்பதல்ல, மற்றவர்களுக்காக மற்றவர்களை உயர்த்துவதற்காக முன்னால் நிற்பதுதான். நிறைய தலைமைத்துவம் ஆனந்தி பார்க்கின்ற போது வந்துட்டு தான் சரியா செய்கின்றன், சரியா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே பெருசு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பேச்சுமே கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றது அவங்க செய்யறது தான் முடிவு, அவங்க சொன்னா தான் சரியா இருக்கும், நீ சின்னவன் நான் பெரியவன், பெரியவன் சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய தலைமைத்துவம் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆனா உண்மையிலே தலைமைத்துவத்தை ஒருத்தர் கொடுக்கும்போது எல்லாருடைய கருத்தையும் கேட்டு எல்லாருடையும் ஒன்றிணைத்து அந்த தலைமைத்துவம் செய்யும் போதுதான் சிறப்பாக இருக்கும், வெற்றியும் அளிக்கும்.

ஓகே, நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தம்பி திரைப்படத்துக்காக வித்யாசாகனுடைய இசையின் வைரமுத்தினுடைய வரிகளில். நேரம் மாலை 4:30.

0: சங்கமம் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். குறிப்பாக இந்த வாகனங்களை எடுத்துக்கொள்ள சொல்லி சொன்னால், சடுதியாக வாகனங்களின் விலை அதிகரித்திருந்தது. இப்போ வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வாகனம் வாங்கக்கூடிய பிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி தான் இது. சந்தையில் இப்ப வாகனங்களின் விலைகள் வந்து கணிசமான அளவில் குறைந்திருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் இப்ப தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சில வாகனங்களின் விலைய சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை குறைத்துள்ளதாக அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் இல்லையா? இப்ப எல்லாம் ஓடி ஓடி போய் வாகனம் தான் வாங்குவோம். 10 லட்சம் குறைஞ்சிருக்கு.
1: அதே நேரம் ஜெயா, சுவிஸ்ல ஏற்பட்ட விமான விபத்தில் வந்து 3 பேர் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. சுவிட் நாட்டில் வந்து வலைஸ் மாகாணத்தில் தெற்கே லுக்பாத் நகரின் அருகே ரொனோ வேலி பகுதியில் அமையப்பட்ட ஷியான் விமான நிலையத்தில் இருந்து SR-22D என்ற சிறிய ரக விமானம் ஒன்று வந்து புறப்பட்டிருக்கு. அது புறப்பட்டு 10 நிமிடங்கள் வந்து திடீரென ஒரு மலைப்பகுதியில மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இங்கிலாந்து நாட்டவர் 2 பேரும் வந்து உட்பட 3 பேர் வந்து பலியாகி இருக்கதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு.
0: இதே போலதான் நாளுக்கு நாள் விபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிற தவிர குறைந்தபாடுல நேற்றிரவு கூட இல்லையானது பல வாகனங்கள் ஒன்றோடு மோதி மட்டக்குழியில் இடம்பெற்ற சம்பவம். 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 10 பேர் வந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே மழையுடனான ஒரு வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் வளர்ச்சி இருக்கிறது. இப்படியான நேரங்களில் இந்த வீதி விதிமுறைகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்கணும். இப்போ நாங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு அவற்றை தெளிவூட்டுவது நூடாகத்தான் அந்த விஷயங்களை நாங்கள் வந்து எடுத்துரைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு வீதி விதிமுறைகள் தொடர்பாக தெளிவூட்டக்கூடிய ஒரு ஒளிப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக தான் கிளீன் ஸ்ரீலங்காவினோடு இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேக் கேர் வேலை திட்டங்கள்.
1: இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு வந்து நடந்துட்டு இருக்கு. 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வந்து இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க.
0: சரி, ஓகே. எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, அதே போல கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு கிடைத்துக் கொள்வதற்கு நாங்கள் இப்போ தயாராக இருக்கிறோம்.
1: இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இனிமையான வணக்கம் என்று சொல்லி ஆரம்பிப்பது இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் என்று ஜோன் சீத்திரன் கந்தபனையில் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அக்கறை பெற்று பொப்டெய்லர் நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: கொழும்பு 14 மும்தாஜ் வேகமும் இணைந்திருக்கிறாங்க. இங்கே ரவி இணைந்திருக்கிறாரு, அதே போல அருள்மொழியும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. செல்வ சுதன் தொண்டமனாரில் இருந்து அவரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு.
1: அதே நேரம் இனிமையான மாலை பொழுது வணக்கம் என்று சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் இருவருக்கும் என்று சாமி மலை சிங்காரவத்தை TK தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க லண்டன்ல இருந்து.
0: அதே போல போனாங்கல ஜேசு, காளிமுத்துராஜ், மாவனல நிஷா, ஆறுமுகம் ரமேஷ் தமிழ்நாடு தோட்டத்தில், அதே போன்று கொழும்பாய்ந்து ஸ்டீவன் டெக்கில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றாங்க. நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ரெக்க திரைப்படத்திற்காக.
0: நல்ல பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: ஒன்று ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. GI Box Park.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
2: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. இன்றைய தினமும் இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள்
1: நன்றி ஆர்
2: மற்றும் ஆனந்தி.
1: தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.
2: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நன்றி ஜிஆர் மற்றும் ஆனந்தி. நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
0: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இடம்பெறும் 5வது தென்கிழக்காசிய ஏற்றுமதி கட்டுப்பாட்டு வருடாந்த மாநாட்டில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ பங்கேற்றுள்ளார். இந்தோனேஷியாவின் மூலோபாய வர்த்தக மாநாட்டின் கீழ் அந்நாட்டு அரசாங்கமும் அமெரிக்காவும் இணைந்து குறித்த மாநாட்டை ஒழுங்கு செய்துள்ளன. மூலோபாய வர்த்தக முகாமைத்துவம் தொடர்பில் வலிய ரீதியிலான கலந்துரையாடல்களை ஏற்படுத்தும் நோக்கில் குறித்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட எழுச்சி பெற்று வரும் தொழில்நுட்பங்களினால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்றுள்ள அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ இந்தோனேஷியாவின் வர்த்தக அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான முக்கிய வர்த்தக தொடர்புகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் ஆரம்பித்து மாத்தறை வரை 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொடர்ச்சியான பயணத்தை 110 மணி நேரத்துக்குள் நிறைவு செய்யும் மன உறுதியுடன் தான் இலங்கையை கால்நடையாக கடக்கும் வேகமான பெண் என்ற கின்னஸ் உலக சாதனையை நோக்கி கேத்ரின் ஸ்மார்ட் பயணிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு தற்போது இணைந்து கொள்கின்றார் நெஸ்டமால் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பிரதிநிதி.
2: கேத்ரின் ஸ்மார்ட் ஆனவர் இப்பொழுது நடைபாதை மூலியமாகவே குருநாகலிருந்து மாத்திரை வரை சென்று கொண்டிருக்கிறார். இந்த உலக சாதனை முயற்சியானது இலங்கையில் 5 நாட்களுக்குள் குறிப்பாக 110 மணி நேரங்களுக்குள் 500 கிலோமீட்டர்களை கடந்த பெண்மணி என்ற கின்னஸ் உலக சாதனை தனது பெயரை பதிவு செய்ய கேத்ரின் ஸ்மார்ட் இப்பொழுது முயற்சி செய்து அதன் பாதி இலக்கை அடைந்த வண்ணம் உள்ளார். குறிப்பாக இந்த நிகழ்வானது, இந்த கால்நடை நிகழ்வானது 3 நாட்களுக்கு முன்பாக 15ஆம் தேதி மாலை சரியாக 5 மணிக்கு கிள்நொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. கிள்நொச்சியிலிருந்து மாங்குளம், மாங்குளத்திலிருந்து வவுனியா, வவுனியாவிலிருந்து அன்றாதபுரம், அன்றாதபுரத்திலிருந்து தம்புள்ளை, தம்புள்ளிலிருந்து இப்பொழுது குருநாகலை வந்தடைந்து குருநாகலிருந்து இப்பொழுது கண்டி ரோட் மூலியமாக அவர் வந்து மாத்திரையில் அவரது இந்த நடைபாதை பயணத்தை முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்தால் அந்த கால நேரத்துக்குள் இலங்கையில் 500 கிலோமீட்டர் கடந்த பெண்மணி, அதுவும் 5 நாட்கள் என்ற பெயரை அவர் தட்டிச் செல்வார் கேத்ரின் ஸ்மார்ட். நெஸ்டமால் பலம் நலம் சக்தி மிக்க ஒரு தயாரிப்பு. கேத்ரின் ஸ்மார்ட்டின் இந்த விடாமுயற்சிக்கும் அவரின் இந்த வெற்றிக்கும் நாங்களும் துணை நின்று சென்ற வண்ணம் மூலம் குறிப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால் நெஸ்டமால் இன்றுமே அவருடன் இணைந்து அவன் உற்சாகத்தையும் அவரின் பலத்தையும் அவரின் வெற்றியை நோக்கி செல்லும் இந்த பயணத்தில் உறுதுணையாக நின்று நாங்களும் இணைந்து பயணம் செய்வதில் பெருமிதம் அடைகிறோம்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை விதிக்க சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 262 வாக்குகளும் எதிராக 159 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது கடந்த மாதம் அமெரிக்காவின் செனட் சபையிலும் 86-11 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை அதிகளவு கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% மேலதிக தீர்வை வரியை அறவிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. இத்துடன் வசந்தம் FM இன்றைய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி வழமை போல் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு வியாழக்கிழமையில உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஜெய் ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா எக்கச்சக்கமான பாடல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5 00 1க்கு, அதேபோல் 0127 5 11 1க்கு, அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சந்தைகளுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: அறியான் திருப்பி திரும்ப ஒரு அழகான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வசந்தகுமார் வந்திருக்காங்க. வணக்கம்
1: அன்பான மாலை நேர. வணக்கம்
0: அன்பான மாலை நேர். வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்போ இது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வேலை இல்ல, வீட்டுல தானே இருந்தேன். இன்னைக்கு காலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன்.
0: ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், அண்ணன் பாதிப்பு சின்ன தம்பி, பிசேஷன் ராஜ்குமார், அத்வேகம், மருள்மொழி, உமாச்சந்திரன், கிளவட்ட குணசீலன், ரொசலகம குசலராஜா, சாம்குமார், இவர்களுக்காக கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த பாடல்.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சரியா?
1: ஓகே
0: ஓகே, நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, பன்னியாரும் பத்மினியும் திரைப்படத்துக்காக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: மற்றும் இதர பரிசுகளையும்
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சிவா ஜெயதிரப்பதன் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? கபூர் எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க? வீட்லயா வேலையா? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அந்த பாடல எங்க மூத்தம்மாள் கந்தியா அரிசியா அப்படி ஒரு ரசிகன் அரிசியான கேட்டு ஆட்டா சிவான் எதுக்கு வந்து தோப்பு பைசர் கேட்போம் அந்த பாட்டு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக் சீல் கோட். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மீனா.

0: வந்துட்டேன்மா.
1: நன்றி.

0: 70.8 வசந்தம் FM. நேரம் மாலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: பயணிகள் போக்குவரத்தை முடக்க முனைந்த ரயில் பணி புறக்கணிப்பு தோல்வி, வழமை போன்று ரயில் சேவை. நீதிபதிகளிடமிருந்து வரி அறவிடுவது சட்டப்பூர்வமானதென உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக உயர்ந்தபட்சம் நிதி ஒதுக்கப்படும், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. 170 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியாவுக்கு தாதியர் குடியிருப்பு தொகுதி, முல்லைத்தீவு மற்றும் கைதடி புதிய தபாலகங்கள். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% தீர்வை வரி. ICC ஆகஸ்ட் மாத சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது இலங்கையின் இளம் துடுப்பாட்ட வீரர் சொனால் தினுஷவுக்கு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுப்பது போல் ரயில்வே பொது முகாமையாளரை நீக்க முடியாதென பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதேவேளை இன்றைய ரயில் பணிபுறக்கணிப்பு தோல்வியடைந்துள்ளதாகவும், வழமை போன்று ரயில் போக்குவரத்து

ரயில் இன்று காலை வழமை போன்று சேவையில் ஈடுபட்டது. எவ்வித நெரிசலுமின்றி கம்பஹார் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலில் பயணித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறெனினும் ரயில் பயணச்சீட்டு கருமப்பீடம் மூடப்பட்டிருந்தது. எனினும் பெயாங்கோட ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு கருமப்பீடம் திறந்திருந்ததுடன் சில ரயில்கள் தாமதமாக போக்குவரத்தில் ஈடுபட்டன. பெலியத்த ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை 4:15 பயணித்த சாகரிகா ரயிலும் வழமை போன்று சேவையில் ஈடுபட்டது. எனினும் பயணச்சீட்டு விநியோகிக்கப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். காலி ரயில் நிலையத்தில் பாதுகாப்புக்காக போலீசார் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். குறித்த ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு கருமப்பிடம் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனூடாக அரசாங்கத்துக்கு ஏற்படும் நட்டத்தை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் தொழிற்சங்கங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என பயணிகள் தெரிவித்தனர். ரயில்வே பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் எந்தவொரு அலுவலக ரயிலும் ரத்து செய்யப்படவில்லை என ரயில் சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் சம்பளத்திலிருந்து முன்கூட்டிய தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டத்துக்கமைய நீதிபதிகளின் சம்பளத்திலிருந்து முன்கூட்டிய தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேற்கொண்ட தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி மேல்நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள், மேலதிக நீதவான்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீதித்துறை அதிகாரிகள் சங்கம் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாயங்களின் தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கம் ஆகியன தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்தே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதிக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் தற்போது நிலவும் நோயாளர் நெரிசலை குறைப்பதற்காக இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டத்துக்கு 600 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. இந்த புதிய வார்டு தொகுதி பல நவீன வசதிகளை கொண்டிருப்பதுடன் மின்தூக்கிகள், குளிரூட்டி தொகுதிகள், அவசர மின்சார கட்டமைப்புகள், தீயணைப்பு கட்டமைப்புகள் மற்றும் குழாய் மூலமான மருத்துவ எரிவாயு விநியோக கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்டதாக அமைக்கப்படும். தொற்றா நோய்கள் காரணமாக ஏற்படும் மரணங்களை குறைப்பதும் 35 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை பரிசோதனைக்குட்படுத்தும் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் நோயாளிகளை வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றுவது மட்டுப்படுத்தப்படும். நினைவு பலகையை திறந்து வைத்து புதிய வார்டு தொகுதியின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மருத்துவமனை ஊழியர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். மட்டக்குழி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். மட்டக்குழி கந்தவுட பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்தனர். வத்தளையிலிருந்து அதிவேகமாக பயணித்த மோட்டார் வண்டியொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் 4 மோட்டார் சைக்கிள்களுடன் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் கிராண்ட் பாஸ், கொழும்பு 15 மற்றும் மட்டக்குழி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். இச்சம்பவத்தை அடுத்து குறித்த மோட்டார் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேகநபரை எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபராவார். இவர் விபத்து இடம்பெற்றபோது கஞ்சா பயன்படுத்தியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிறுவன ஒழுக்க விதியை தயாரிப்பது தொடர்பிலான செயலமர்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. 2 கட்டத்தின் கீழ் அரச நிறுவனங்களில் அமைக்கப்பட்ட 244 உள்ளக செயல்பாடுகள் பிரிவுகளுக்காக குறித்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேர்மை தன்மையை மேம்படுத்துவதற்கான பணியகத்தின் பிரதானி ஜனாதிபதி மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன
சந்தித் ஆகியோரின் பங்கேற்புடன் செயலமர்வு இடம்பெற்றது. அரசு திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், மாகாண அமைச்சுகள், மாகாண திணைக்களங்களின் உள்விவகார பிரிவு பிரதானிகள்

0: அதிகாரிகளின பலர் இதில் கலந்து கொண்டனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாண அமைச்சுகள் மற்றும் மாகாண திணைக்களங்களின் அதிகாரிகளும் நிகழ்நிலை ஊடாக சேலமர்வில் இணைந்து கொண்டனர். மக்களின் உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக உயர்ந்தபட்ச நிதியை வழங்க அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார். இதேவேளை முல்லைத்தீவு மற்றும் கைதடிக்கான புதிய தபால் நிலையங்கள் எதிர்வரும் 18 மற்றும் 19 தேதிகளில் மக்கள் உரிமைக்கு வழங்கப்படவுள்ளன. புதுக்குடியிருப்பு, புதிய தபால் காரியாலய நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்படவுள்ளன. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதியர் தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தலைமையில் நடைபெற்றது. 170 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியில் நிர்மாணிக்கப்படுகிறது. தாதியர் உத்தியோகபூர்வ குடியிருப்பில் போதிய இடவசதியின்மை காரணமாக வவுனியா வைத்தியசாலை செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 48 தாதியர்கள் தங்கக்கூடிய வகையில் புதிய தாதியர் குடியிருப்பு தொகுதி நிர்மாணிக்கப்படுகிறது. இதன் நிர்மாண பணிகளை அடுத்த வருடம் ஜூன் மாதத்தில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் துணிப்பொருளின் கீழ் அரச கொள்கைக்கமைய 56 மில்லியன் ரூபாய் செலவில் முல்லைத்தீவு தபால் காரியாலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 32 மில்லியன் ரூபாய் செலவில் புதுக்குடியிருப்பு புதிய தபால் காரியாலய நிர்மாண பணிகள் அமைச்சர் நலிந்த ஜாயதீச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 10 வருடங்களின் பின்னர் தபால் திணைக்களம், புதிய தபால் காரியாலயங்களை நிர்மாணிப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மாத்திரம் புதிய கட்டட நிர்மாணங்களுக்காக 660 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சுகாதார சேவைக்கு புதிதாக 350 சுகாதார உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பிலான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச மற்றும் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் நாளை இடம்பெறவுள்ளது. குறித்த அமைச்சின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்ட சுகாதார பணிக்குழாம் உதவியாளர்கள் 45 பேர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும், 5 பேர் யாழ்ப்பாணம் தாதியர் கல்லூரிக்கும் நியமிக்கப்படவுள்ளனர். அதேபோன்று 300 பேர் வடமாகாணத்தின் ஏனைய வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் பணிக்கு அமர்த்தப்படவுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இடம்பெறும் 5வது தென்கிழக்காசிய ஏற்றுமதி கட்டுப்பாட்டு வருடாந்த மாநாட்டில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ பங்கேற்றுள்ளார். இந்தோனேஷியாவின் மூலோபாய வர்த்தக மாநாட்டின் கீழ் அந்நாட்டு அரசாங்கமும் அமெரிக்காவும் இணைந்து குறித்த மாநாட்டை ஒழுங்கு செய்துள்ளன. மூலோபாய வர்த்தக முகாமைத்துவம் தொடர்பில் வலய ரீதியிலான கலந்துரையாடல்களை ஏற்படுத்தும் நோக்கில் குறித்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட எழுச்சி பெற்று வரும் தொழில்நுட்பங்களினால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்றுள்ள அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ இந்தோனேஷியாவின் வர்த்தக அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான முக்கிய வர்த்தக தொடர்புகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% வீத தீர்வை வரியை அறவிட ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி வருமானத்தின் ஊடாக யுக்ரைன் யுத்தத்திற்கு கிடைக்கும் பொருளாதார ஒத்துழைப்பை குறைக்கும் நோக்கிலேயே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை விதிக்க சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலம் அமெரிக்க காங்கிரஸ் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 262 வாக்குகளும் எதிராக 159 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது கடந்த மாதம் அமெரிக்காவின் செனட் சபையிலும் 86-11 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை அதிகளவு கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% மேலதிக தீர்வை வரியை அறவிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஆகஸ்ட் மாதத்திற்கான ICC சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதுக்கு இலங்கையின் இளம் துடுப்பாட்ட வீரர் சொனால் தினோஷ பெயரிடப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெற்ற ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் தனது அதிசிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியமைக்காக சொனால் தினோஷ ஆகஸ்ட் மாதத்துக்கான ICC சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் ஆலின் ராபின்சன் மற்றும் பங்களாதேஷின் ஹசன் மஹமூத் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்களும் குறித்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். காலியில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் 25 வயதான இடது கை துடுப்பாட்ட வீரரான சோனால் தினுஷ முதல் இன்னிங்ஸில் 100 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 84 ஓட்டங்களையும் பெற்றார். இந்நிலையில் ICC சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்ற சோனால் தினுஷ தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அங்கீகாரம் மிகவும் பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான தொடர் தனது இதயத்தில் எப்போதும் ஒரு தனி இடத்தை பிடிக்கும் என்றும், 3 சதங்கள் அடித்தது ஒரு கனவு நனவான கதை போன்றதென்றும், கொழும்பிலும் காலியிலும் சொந்த ரசிகர்களின் முன்னிலையில் சதங்கள் குவித்தமை கனவை மேலும் அர்த்தமுள்ளதாக்கியதாகவும் சோனால் தினுஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் ICC சிறந்த வீராங்கனைக்கான விருதை ஐல் ஆஃப் மேன் அணித் தலைவி லூசி பெர்னட் பெற்றுள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: பயணிகள் போக்குவரத்தை முடக்க முனைந்த ரயில் பணி புறக்கணிப்பு தோல்வி, வளமை போன்ற ரயில் சேவை. நீதிபதிகளிடமிருந்து வரி அறவிடுவது சட்டப்பூர்வமானதென உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக உயர்ந்தபட்சம் நிதி ஒதுக்கப்படும், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. 170 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியாவுக்கு தாதியர் குடியிருப்பு தொகுதி, முல்லைத்தீவு மற்றும் கைதடி புதிய தபாலகங்கள். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% தீர்வை வரி. ICC ஆகஸ்ட் மாத சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது இலங்கையின் இளம் துடுப்பாட்ட வீரர் சோனால் தினுஷவுக்கு. இத்துடன் வசந்தம் FM-இன் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி வளமை போன்று நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை.

வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அதகோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலுக்கு வாரம் 312 வெற்றி இலக்கங்கள் முறையே 14, 50, 61, 64. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 14, 50, 61, 64. ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 4998. வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 24, 59, 60. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 24, 59, 60. வெற்றி ஈட்டிய ராசி கும்பம். மீண்டும் ஒரு முறை ராசி கும்பம். சூப்பர் பவுலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3286. வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 63, 69, 71. மீண்டும் முறை அந்த வெற்றி முடிவுகள் 22, 63, 69, 71. ஆங்கில எழுத்து ஓ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஓ. சனித்தற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5447. வெற்றி இலக்கங்கள் 13, 26, 50, 65. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 13, 26, 50, 65. ஆங்கில எழுத்து என். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து என். கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2462. வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 35, 42, 58. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 35, 42, 58. ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 35. சூப்பர் இலக்கம் 35. சூப்பர் தன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1020. வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 1, 8, 6, 9, 9. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 1, 8, 6, 9, 9. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே. ஜெயசம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 494. வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 6, 9, 9. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 9. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே. சசிரிவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1116. வெற்றி இலக்கங்கள் முறையே 20, 21, 42. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 20, 21, 42. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: தெரியுமா?
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து, நாட்டிற்கே செல்வம்.

0: ஜில்லா திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: சின்னையா மகாதேவன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, தோப்பூர் கொச்சிக்கலை ஈடன், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. மகன் அஸ்வின், யஸ்வின் எல்லோருக்காகவும் பாடல் தருங்க சொல்லி வந்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீக்கும் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் சொல்லி கொட்டுக்கல்லையிலிருந்து காளிமுத்து நிகழ்ச்சி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் வட்டவழியில் லோனக் பார்த்திபன், ஹாய் ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் மாலி நீர் வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி சயந்தன் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது கொண்ட அத்தனை அன்புறவர்களுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மீனா.

0: டே.
1: நீங்க
0: ஓகே ஓகே உமாச்சந்திரன். அப்புறம் இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போனது? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க உமாச்சந்திரன்.
1: தப்பு இல்ல, மழை பெஞ்சிட்டே இருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப பாதுகாப்பா இருங்க. சரியா? ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அடுத்த பாடல் கேட்க தூங்கும் உங்களுக்காகவும் குடும்ப உறவுகளுக்காகவும் வாசு, சூரியகுமார், சிவரஞ்சனி, தர்மலிங்கம், வினோ மற்றும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சி.
0: நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

2.8 வசந்தம் எஃப்எம்.

0: புதுச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். மார்கெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மார்கெட். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே மார்கெட். அப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல சமைச்சு
1: முடிச்சிட்டீங்களா?
0: அப்படியா? ஓகே ஓகே மார்கெட். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும், மகள் மேசி ஆச்சாரனுக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், பள்ளிகம் தோட்டத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு?
1: ரதீஷா.
0: ரதீஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்கக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ரதீஷா. அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா? ஓகே ஓகே. மட்டியெல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகேமா ஓகே. நீங்க ஸ்கூல் போறீங்களா, வேலை செய்றீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, என்ன பண்றீங்க?
1: ஸ்கூல் போறேக்கா.
0: அப்படியா, என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க?
1: 8க்கா.
0: கிரேட் 8யா?
1: ஆமாக்கா.
0: ஓகேமா ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: அம்மா சுபாஷினி, அப்பா ராஜசேகரன், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.
0: நன்றி. நீங்களும் கூட தந்து மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0312 7 5 0 0 3 கதை போல 0312 7 5 1 1 1 இருக்கு, அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.
2: நெடுங்க ஆகாசங்கிடுங்க.

0: துபாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள். அடுத்த முறை சுப்பிரதான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: அதே போல பேஸ்புக்லயும் அன்பு சொந்தங்கள் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி சொல்லி மஸ்கேலிய கங்கைவத்தை சேர்ந்து டிஷான், டிலான், சஜீவன், கமிஷா, லுக்ஷனா ஆகியோரையும் நிகழ்ச்சி அணித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான பணக்கம் சொல்லி நீர்க்கடும்புல இருந்து சாம் குமார் வந்திருக்காங்க. மற்றும் கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான வணக்கம் சொல்லி மனோகரன் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி அடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி டி கே தினேஷ் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி நெந்தூரிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறாங்க. சுரவிமா அன்பான வணக்கம் சொல்லி கந்தப்பண்ணிலிருந்து ஜோன் சித்ரன், மனைவி மல்லிகாவுக்காக பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோடு மூதூர் பட்டித்திடலிருந்து கமல்ஹாசன், யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய இரவு நேர வணக்கம் சொல்லி மதுரை சண்முகசுந்தரமும் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி பசரி ஒரு ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காக

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மீனா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் துரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். யார் இது? தயாலன். எப்படி இருக்கீங்க? அப்படியா? எனக்கும் உங்களோட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தயாலன்.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: ஓகே தயாலன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: மேடம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் மேடம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீயெல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: நல்ல பாட்டு போடுறீங்க என்ன மேடம்.
1: நன்றி நன்றி தயாலன்.
2: மேடம் எனக்கு பாடல் தரீங்க மேடம்.
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மேடம் இரண்டே இரண்டு வரைக்கும் சந்தர்ப்பம் பண்ணாங்க மேடம்.
1: ஓகே.
2: பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருக்கு வெக்கத்தை விட்டு

0: ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டி ஊத்திருக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமே மேல சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளான. மேடம் இந்த பாடல அன்பு மனை ரமாக்கவும் வசந்த கேட்க அனுகூலத்தாங்க மேடம்.
1: ஓகே ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.

0: என்னடா இது சிலாகிட்டுமானா?
1: சிலாகிட்டுமா மீன்ஸ் டாட்லே சாவுக்குத்தோட அம்மா.
2: வாட் யூ மீன்ஸ்?
3: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நேரம் இரவு 8 மணி.
4: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிஜித்.

0: ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை?

0: பகவதி ஏற்படுத்த சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வீட்டுல போயிட்டாங்க, இன்னொரு சந்தமும் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது?
1: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ சோபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நல்லா சூப்பர் ஸ்டார்ல பாட்டெல்லாம் போச்சு, சந்தோஷம்.
0: ஓகே ஓகே,
1: உங்களுக்கு நன்றி.
0: ஓகே ஓகே நிசாம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிசாம்?
1: ஆமா ஆமா, டீ எல்லாம் குடிச்சிட்டேன்.
0: கண்டிப்பா.
1: ஓகே
0: அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், வசந்தம் நேர்கள் எல்லாருக்காகவும் கேப்போம். நீ நல்ல பாட்டு ஒண்ணு போட்டி, நீ அந்த படத்துல பேரு யாரில போச்சு.
0: ஓகே ஓகே நிசாம், நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பாடல்?
1: தங்க பதக்கத்தையும்
0: நன்றி
1: நன்றிமா நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: மணித்திரத்தின் ஸ்டார் பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் மகா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் கோகிலன், நாலாம் சந்திலிருந்து வாங்கிறேன்.
1: கோகிலன் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக்கா, நீங்க எப்படி?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிடல, இனி தான் சாப்பிடுவோம்.
1: ஓகே ஓகே கோகிலன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: வேலை தான், வேலை முடிஞ்சோண்டு பாடியில் இருக்கும்.
1: அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
2: என் அம்மா அப்பா தங்கச்சி மாதிரிக்கா, ஆலங்குளம் பசிக்கும் உதயண்ண, தங்கச்சி கருணா,
1: ஓகே
2: பொஸ்ஸா அத்துல், எல்லாருக்கும் கேட்பேன் அக்கா. உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் ரெண்டு போடுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

0: was on the FM 102.6, 102.8.
1: ஒலிகார்மிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் சங்கர் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9:09.

0: வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. உங்களது உணர்வுகளை, உங்களது கவலைகளை, உங்களது நினைவுகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சியில் முதலாவதா யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க? ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் மரதானை எல்லாம் எப்படி இருக்கு? ஏன் மழை பெய்யுது? ஹலோ, சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாமா அடுத்த பாடலுக்காக?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கண்ணெதிரே தோன்ற படத்துல சின்ன சின்ன கிளியே பஞ்ச வண்ண கிளியே.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவர்களுக்கு முக்கியமா உங்களுக்கும் புவனேஷ் நந்தகுமார் சார் இருக்காங்க, சித்தியாஸ்மா இதுமா ஜெமிலா அருமொழி பர்தா பாத்மா ரவி ரஹ்மா மர்சு ஃபாரூக் வெதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ மாசன் அஸ்னகுமார் ஈதன் சரோஜினி அப்துல் நாசின் மோகன் அப்துல் மஜி குண்டத்துக்காகவும் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 01212750501 அல்லது 01212750111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லையா, இப்போ உங்களுக்காக புதிதாக நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கோம். ஃபோன் எடுத்து இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. வசந்தம் எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி 07604107126 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 07604107126 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அந்த இலக்கத்துக்கு என்ன பண்ணுங்கள், நீங்களும் உங்களோட தகவல்களை அல்லது உங்களோட நினைவுகளை, கவிதைகளை, அல்ல நெஞ்சில் உறைந்திருக்கும் அல்லது உங்கள் நெஞ்சோடு சுமந்திருக்கும் வழிகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த 3 மணித்தியாலம் நான் உங்களோடு இருப்பேன்.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவுகளும் ஏதோ ஒரு சுமையை நம் மீது சுமத்தி செல்லும். அதில் இந்த அன்பானவர்கள் தந்த நினைவுகளும் சில நேரம் அவர்களின் பிரிவு தரும் சோகங்களுமே அதிகம் நம்மை யோசிக்க வைத்து சென்றுவிடும். அன்பாக பேசி பழகும்போது இயல்பாக தெரிந்த எல்லாமே சண்டையிட்ட பின்பு இயல்புக்கு மாறாக மாறிவிடும். காரணங்களே தேவையில்லை என்று பழகிய பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் காரணங்கள் தேடி பிரிந்து செல்ல எத்தனைக்கும். காதலில் இதுவும் ஒரு அழகியலே. இணைந்து கொள்ளுங்க நீங்களும் என்னோட 0312 2 7500 அல்லது 0312 2 7511 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக புதிதாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதனூடாக கூட உங்களோட தகவல்களை குறுஞ்செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 0760-04-7126 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 0760-04-7126 அப்படிங்கிறத வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான வாட்ஸ்அப்பில் இருக்கும். அதுக்கு உங்களோட குறுஞ்செய்திகளை கூட அனுப்பி வைக்கலாம். இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துருவோம். இனிய இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பசரையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு நிஷா மாவனல்லிருந்து வந்திருக்காங்க. மோதூர் படித்திலிருந்து வடிவேல் வசந்தம் வாழ்நின் அபிமான நேர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. குட் ஜாப் குட் நைட் அப்படின்னு சொல்லி சுபயோகா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. ஐயண்ணா இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஹட்டன்லேருந்து நவீன் வந்திருக்காங்க. ஆயண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லி தரணியகலையிலேருந்து உதயா வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இணைத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆயண்ணா எப்படி இருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கம்மோடுவையிலிருந்து ஆறுமுகம் ராஜ், என்னையும் இணைத்து பாடல் தாருங்கள். மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் கம்மோடுவையில் இருக்க வர்ஷ டெய்லர்ஸ், தாடி ராஜா மற்றும் வசந்த முரோகளையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் சங்கர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து குமார் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி சூப்பராக போகுது. சாமிமலையிலிருந்து சிங்காரவத்தை டி கே தினேஷ், நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்தன் லீலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் சொல்லி ஆரியம்பதியிலிருந்து இதே ரத்னம். ஆயண்ணா இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ் இணைந்திருக்கிறாங்க. ஆயண்ணா இரவு நேர வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி கொட்டக்கலையிலிருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து, அன்பான இரவு நேர வணக்கங்களோடு. அக்கறைப்பற்றிலிருந்து பாப்டேல நிசார் வந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா இணைந்திருக்கிறாங்க. ஆய் அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் இணைந்திருக்கிறாரு. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். 1000 நினைவுகளை சுமந்து வரும் இந்த வசந்த நிலாவில் இப்போது சொல்லிபுரத்திலிருந்து சாந்தா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கிற பாடல்.
0: உங்க ஏரியால எல்லாம் மலையா?
1: ஏன்
0: ஒரு மாதிரி போகுது? என்ன நடந்தது? சாந்தா சரி பரவாயில்ல, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரிம்மா, நன்றி. சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இலக்கங்களை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 07607147026 அப்படிங்கிறதான் எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். உங்களது குறுந்தகவல்களை அனுப்பினால் சிறப்பாக இருக்கும். தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டால் என்னால் இணைத்துக் கொள்ள முடியாது. தொலைபேசியில் உரையாடணும் அப்படின்னு சொன்னால் அழைப்பு ஏற்படுத்துங்க. 01122 7501 அல்லது 01122 7501 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடல்களை கேட்கும்போதும் அந்த வரிகளின் ஆழங்களை உணரும் போதும் தான் புரிகிறது, இவையெல்லாம் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, நம் இதயத்தில் உள்ளத்தில் ஏக்கங்களாய் நிறைந்திருக்கும் வார்த்தைகளின் வெளிப்பாடு என்று. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோடு. 0112-2-875-0001 அல்லது 0112-2-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைனா 0764-0427-1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட உங்களது செய்திகளை எனக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போது ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கந்தளாயிலிருந்து கே ஓய்தின் அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். வளமை போல அன்றும் தபால்காரனின் மணி ஒலிக்க சில சில்லறைகளை தபால்காரிடம் கொடுத்துவிட்டு கடிதத்தை பெற்றுக்கொண்டேன். என் உதிரத்தை மையாக்கி, இதயத்தை காகிதமாக்கி, உயிரை வரிகளாக்கி உனக்கென விழிகள் இரண்டும் கண்ணீர் வடித்து விளக்கு நனைந்த விதைகளாச்சு. கண்ணாலனே கண்மூட தூங்கு, கனவாகாது உன் கரம் தவளும் காகிதங்கள் மட்டுமல்ல உன் உயிரும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அனுப்பியிருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு அட்டாம்பட்டியிலேருந்து புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. ஐ ப்ரோ, பெரிய அண்ணன் பன்னீர் வந்திருக்கிறாங்க புத்தளையிலேருந்து, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்த கொள்ளையிலேருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், இனிய இரவு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா ஜெயா மற்றும் அன்புக்குரிய சொந்தங்களுக்கு பாடல் ஒன்று தாங்க சகோதரா அப்படின்னு இணைந்திருக்கிறாரு. இனி இரவு வணக்கங்களோடு சப்பமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காரு. வணக்கங்களோடு கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க, இனிமையான பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி சுதன் வந்திருக்காரு. தொண்டமன்னாறு செல்வ சன்னதியிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க ஊர்கடவத்தை தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து. அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி துஷ்பிரியா இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக சந்தோஷமான வியாழன் வணக்கம் அப்படின்னு சொல்லி இசைமலையில் நனைந்து நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானுவலிருந்து அருணசுதன் வந்திருக்காங்க. சங்கர் புஷ்பராஜ் சார், நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளை சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கணவர் ரவி மகன் லக்ஷான்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வரக்காப்புள்ளையிலேருந்து தர்ஷன் இணைந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி பண்ணைப்புறத்திலேருந்து மணிகண்டன் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு தான், பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி இங்கிரிய ரவி வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அன்பு கணவர் ரவிச்சந்திரனுக்காகவும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி அபுதலை தங்கமலையிலேருந்து ஜமுனா வந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், டக்குன்னு உங்களோட கையடக்க தொலைபேசியை எடுங்க, எடுத்து ஃபேஸ்புக் போங்க, போயிட்டு அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே உங்களோட அழகிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் ஆவலாக உள்ளேன்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இரண்டாவது மனத்தியாலத்திற்குள் நமது வசந்த நிலா, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 07 6 0 4 7 102 6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ராகமையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கோகிலன். எப்படி இருக்கீங்க? ராகம் எப்படி இருக்கு? அப்படியா கோகிலன், என்ன செய்றீங்க நீங்க? அப்படியா?

0: அனைத்தும் அசந்தந்தாங்க இருக்கு.
1: அப்புறம் வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது உங்களோட?
0: கொஞ்சம் கஷ்டம்.
1: என்ன கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில? அப்படி அடுத்த பாடலுக்காக
0: ஆலங்குளம் உதய
1: என்ன
0: என்ன
1: பாட்டு
0: கேட்டுட்டு? சரிங்க,
1: நன்றி நன்றி,
0: வணக்கம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0112-775-0003 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0764-04-126 அப்படிங்கிற எங்களோட வசந்தத்தின் வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட கூட இணைந்து கொள்ளலாம். அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். ரொம்ப பிடித்த பாடல்கள் தாருங்க. காதல் மலையே காதல் மலையே நீ எங்கே விழுந்தாயோ அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வசீம் தோப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு. ஆய் புஷ்பா அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். அண்ணா நான் மது கிரவலப்பட்டியிலிருந்து. ப்ரோக்ராம் சூப்பர் அண்ணா. ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லாருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர். பிரசாந்தின் சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல பிரசாந்தின் ரசிகையாக மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. பாலகார்த்திகா வணக்கங்களோடு வந்திருக்காங்க. ஹை ப்ரோ, ஐ எம் தீபன் அப்படின்னு சொல்லி சாங் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேலனியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஃபைரோஸ் ரசானா அக்கறிப்பற்றிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. புத்துவிலிருந்து பாடகர் ஜியா அவங்க இணைந்திருக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், இனிய இரவு வணக்கம். நானும் வசந்தனா நிகழ்ச்சியோடு. அம்மா தவமணி, தயாலினி, சாருஜான், பங்குடாவளி, அழகுசுந்தரம், ஜெயா, செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி குமார், கல்லடி மூத்துவாரம், புவனேந்திரன், அண்ணாவியார், செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம், திருக்கோவில் விநாயகபுரம் சிவராஜா அப்படின்னு சொல்லி வசந்தத்தின் சொந்தங்கள் எல்லாரையும் இணைத்துட்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அடுத்ததா நிலவே இது வைகாசி மாதம் பாடலுடன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, பாடலின் இனிமை எனது தனிமை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாக சொல்லியிருக்கணுமோ, அதை பாடலின் இனிமை எனது தனிமை அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் வந்திருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட வாட்ஸ்அப்பினூடாக யார் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். நகுலேஸ்வரம் சுமதி, நானும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன், வசந்த நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னையும் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஷர்மிளா கண்டியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க நம்மளோட வாட்ஸ்அப்பினூடாக. வானத்தை பார்க்கிறேன், மேகம் மூடிய இருண்ட வானம், இரவானதென்று எண்ணியிருந்த வேலை, மலைச்சாரலாய் வந்து மயக்கிச் சென்றாய், நீ சென்ற மறுகணமே நான் தொலைந்து போனேன் அன்பே உன் காதலால், அவனின் அவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷர்மிளா கண்டியிலிருந்து. அடுத்ததாக பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்னேஷ் மிர்னாலினி வெள்ளவத்திலிருந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக அன்பான வணக்கங்களோட தீபன் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டிருக்காங்க பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பு ஏற்படுத்துங்க என்னோட இணைந்து கொள்ள 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 0760 0477 1026 அப்படிங்கிற எங்களோட வசந்தத்தின் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும், அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எட்டியாந்தொட்டையிலேருந்து விஸ்வநாத் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க? அது சரி. இப்போ உங்க ஆட்டோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
1: ஆட்டோ நல்லா இருக்கு.
0: சிறப்பு. அப்புறம் இன்றைய நாள்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? விஸ்வநாத்
1: பாடல கேடன்
0: நன்றி.

2.8 வசந்தம் எஃப்எம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். பல சுமைகளோடு கடந்து செல்லும் இந்த இரவு பொழுதில் வசந்த நிலா நிகழ்ச்சியின் இறுதி மனத்தை அளத்துக்குள் நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.

07760476 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் இலக்குங்கள். அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் வாணி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க வாணி? வாணி, வாணி நல்லா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க வாணி? வீட்டுல இருக்கீங்க? ரேடியோடு தான் இரவு பொழுதெல்லாம். அப்படியா? என்ன மாதிரியான பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்குமா? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றிமா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படி இல்லைன்னு சொன்னால் 0760 04 7 102 6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக வசந்த எஃப்எம் பேஜில் ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இனிய அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பாடல் தெரிவுகள் அருமை நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர்வழியிலேருந்து ஜமட் மாவட்டத்திலேருந்து நசார் வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா, நான் தெமோதுரையிலேருந்து மங்களேஸ்வரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹட்டன் கலாதேவி ஐயாதுரை வந்திருக்காங்க. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், நானும் ஒரு கவிதை ஜி உங்கள் வாய்ஸில் சொல்வீங்களா ஜி அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் வந்திருக்காரு. விடாது பெய்து கொண்டிருக்கும் மலையில் இன்னும் நீ நனையாது இருக்கிறாய், எந்தன் காதல் மலையே நீ எங்கே விழுந்தாயோ.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க அருள்மொழி?
1: உங்கள்
0: விருப்ப பாடல் ஒண்ணு இருக்குமே, எப்படியும் என்ன பாடல் கேட்கலாம்?

0: அப்படியா? சரி சரி, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க இந்த பாடலுக்காக?
1: உங்களுக்காகவும் நந்தமரமா துவமலரடி, ராஜராணியக்கா, ராஜலட்சுமி அம்மா, சாந்தி கோவிந்தராஜன், பாலகிருஷ்ண அம்மா, முந்தாச்சுதான், சசமுதலாக்கா, கலா பூஜினி, விஜிதா, சரோஜினி, திருவிழனா, வடிவிலண்ணா, ஆட்டோ விஸ்வநாதன், நீதனண்ணா, அப்துல் மஜீத், சாயம்குமார், வசந்தகுமார், மொஹதி, வாடு சின்ன தம்பி, அளவட்டி செந்தில், அரசுந்திரம, மனசு, வாசனண்ணா, எல்லாருக்காகவும் இந்த படுத்தாங்க.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இத்தனை நேரம் இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நானும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். இன்னும் ஒரு நாள் இன்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர் உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு ஒரு இனிமையான இரவாக அமையட்டும்.

2.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் FM நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

இலங்கை 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 நீங்கள்

வெள்ளம், மயிலின் அக வெள்ளம், பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம். 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 என்ற இணையதள முகவரியுடகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வளர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. முடியாது என்று உலகம் சொல்வதை முடித்து காட்டுவதில்தான் உங்களுடைய தனித்துவமான திறமை இருக்கிறது. மற்றவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கும் போது நீங்கள் செயலில் இறங்கி வெற்றி பெறுங்கள். ஜெயிக்க பிறந்தவர் யாராக இருந்தாலும் காரணங்களும் சாக்கு போக்கும் சொல்வதே கிடையாது. எழுந்திருங்கள், இன்றைய நாள் உங்கள் வசமாகட்டும். நாங்க ஏதாவது ஒரு முயற்சியை வந்து செய்வோமா இருந்தா அந்த முயற்சியை வந்து நாளைக்கு நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாம இன்றைய நாள் எனக்கான நாள், இன்றைய நாள் அந்த முயற்சியை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை நீங்க இன்றைய நாள் நீங்க ஆரம்பிக்கலாம் இருந்தா கண்டிப்பா இன்றைய நாள் உங்களுக்கு முழு மூச்சோட நீங்க நம்பிக்கையோட ஆரம்பிப்பீங்களா இருந்தா கண்டிப்பா வெற்றியா கூட மாறலாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சின்னங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா திரையுலகில் நடிகர் மற்றும் இயக்குனர் பாடலாசிரியர் பல்முக திறமை கொண்ட விக்னேஷ் சிவனுடைய அகவிதனம். அவருக்கும் நாங்கள் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வோம். இதே போன்று நீங்களும் உறவுகளை உங்கள் பல உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-001 அதே போல 0712-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் வழியாகவும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் 0760-407-1026. மீண்டும் அந்த இலக்கங்கள் 0760-407-1026 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கங்கள் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அதே போல உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கூட அதனை வந்து நம்ம

ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 அதே போல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்ற 07-6-047-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கங்கள் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 07-6-047-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள். அதே போன்ற பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 17 நிமிடமாகவே இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக அட்டன் கேம் விழுந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தைய நிறைந்த ராசியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி, மகள் சுமதி, மணிக்கும் மகள் வசந்தி ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜெதுவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பென்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகன்மார்களான தயாளன், தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகே சின்ன தம்பி ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கு இருந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். துளசுல பூமிகா சின்ன தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சரன், நாகேந்திரன், சுக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துடி சிவாஜி லசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. இன்றைய நல்ல பிள்ள சுபகம் ஈடுபடுற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அம்மின்புரம் செங்கடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் அம்மா தவமணி, தயாளினி, பண்குடாவளி, அழகசுந்தரமையா, சுனங்கள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மணி விஜய, மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு முருகேஷ் தேகல வட்டவிழந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஃபரீதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் அன்பு கிணவர் அப்துல் ஜமான் மற்றும் மெகல் சபிகா கந்தலைக்கே உவைதின் சத்தார் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கரியா பிரவுன் சீட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி தேவி நிகழ்ச்சி இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாராஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உமாச்சந்தன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலேந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இதற்கு சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும். அன்பு மனைவி கலா, மகள் மகன் பிரவீன் மற்றும் ராமதாஸ், தர்மேஸ் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுமதுரை வகத்தோடு சென்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா, மம்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல, ராஜலட்சுமி, பாதுகை சின்ன தம்பி, பனாவத்தி, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெளிமண்டலில் செல்வராம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் கோடல் நகர் திரைப்படத்துக்காக.

கொடி திரைப்படத்துக்காக பாட்டு முடித்து வைக்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடுதல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 29 நிமிடமாக மீண்டு வழி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக எட்டியந்தோடு சரோஜினி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பிள்ளை சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ணிகள வல்பொழிலிருந்து வாசு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்று தருண் நிமிஷ் தன்னுடைய முதலாவது ஆகிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பிரகாஷ், அம்மா சுபாசினி, சிவகுமார், ஜெயசுதாஸ் மற்றும் தாதா பாட்டி, உற்றா உறவினர், நண்பர் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக தருண் நிமிஷ் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வியோழ்ந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா கங்கைவத்தை சேர்ந்த லோகநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, ரித்திக், சச்சின், தனு ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சனியா, ஷீபா, மிஷ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா மற்றும் தமிழ் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தர்மி கலந்து கிருஷ்ண வேண்டி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. பாஸ்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்திர கொள்ளிருந்த ராசமணிக்கும் ராஜேந்திர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அப்புத்தலிருந்து புதுக்காடு ரஜினி லாவண்யா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லாவண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாளிகா வத்தே, சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். செங்கடைந்து சக்கில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. வணக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ரோஹித் சந்திரா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு 6:15 இதே ரத்தினம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹெட்டன் கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. முருகதா, சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. லிந்துடன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சுரேஷ் வந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கிடந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். சிவானி கோயம்புத்தூர்ந்து பாலு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, அனைவருக்கும் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள். மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம். வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மிஸ்கலே சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0712-775-3, அதே போல 0312-775-11 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. அதே போன்ற 0706-0047-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 33 நிமிடமாக மீண்டும் சர்வம் திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.